0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின 2 பராப வருடம் புரட்டாசி மாதம் 7 2026 செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்பது போல ஏங்கி நின்று பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள். கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். குறள் எண் 395 அதிகாரம் கல்வி.

செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்போல ஏங்கி நின்று பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள், கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். குறள் எண் 395, அதிகாரம் கல்வி.

ஆகாஷ்வாணி மறு மத்தியலை 1869 கிலோ ஹெட்ஸில். இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிரம்புமாய்.

காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேள்வி. இன்று ஒரு செய்தி. அதனுள் அறிவிப்புகள். கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்படிப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் வீரமணிகண்டன் அவர்கள். காலை 6:45 ஒரு சொல் கேலி. காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரை தென்றல். காலை 7:40 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி கடலும் கப்பலும் உலக கடல்சார் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள். காலை 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 8:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல்.

காலை 9 மணிக்கு அரங்கிசை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, சுபாஸ்ரீ அவர்களின் வயலின், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்களின் கஞ்சிரா. சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுர தென்றல், மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்தியில் ரேலியஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, தஞ்சாவூர் என் வீரசாமி அவர்களின் கிளாரினெட் இசை. மதியம் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தொழில், ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து நேர்முகம், ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிடா ஷர்மிளா அவர்கள் உடன் உரையாடுகிறார் உமா மீனா அவர்கள். இதன் படைப்பு தூத்துக்குடி ஆல் இந்தியா ரேடியோ. அதாவது இதன் படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 2:15 மதுரத்தில், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனிதே ஆரம்பமாகும். மாலை 5:30 மதுரை தென்றல், மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபாட பாடல்களாக மாயி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:07 மதுரை தென்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், அதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இவற்றில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. அடுத்ததாக எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி எஸ்சிஏடி வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள், இவை அனைத்தும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ மகளிர் நலன் குறித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல்,

இரவு 9:15 மதத்தன்றல் 9:30 நாடக மலர் என் கண்ணில் பாவை அன்றோ. நாடகம் எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள், அமைப்பு நாச்சியப்பன், தமிழ்வாணன், எஸ்பி வெங்கட்ராமன். இரவு பத்து மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெலியன்ஸ்லாக கேட்கலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக கேட்கலாம், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா. ஆனா
2: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.

0: preceding weekend holidays of 26th and 27th September. It said that the Reserve Bank of India has granted approval for all bank branches, offices, ATM link branches and currency chests to remain fully operational on Sunday. The Election Commission has said that all the decisions, including the electoral roll revision, were taken unanimously. The Commission informed that it has taken numerous decisions, introduced around 40 new initiatives and undertaken many electoral reforms, including special intensive revision in the recent months across the country. The Enforcement Directorate, ED, has initiated search operations at 26 places across Delhi, Mohali, Chandigarh, Panchkula and Ludhiana in a case related to Tirupati Infra Projects Private Limited. The operations are being carried out under the Prevention of Money Laundering Act. Reigning world champion D. Gukesh and R. Pragnananda registered victories as India defeated England 2.5 to 1.5 in round 7 of FIDE Chess Olympiad in Samarkand yesterday. Gukesh and Pragnananda secured wins for India, while Arjun Erigyasi was held to a draw by veteran Michael Adams. Prime Minister Narendra Modi has congratulated Anantjeet Singh Naruka, Bhavtek Singh Gill and Mehraj Ahmed Khan on winning the bronze medal in the men's ski team event. Sharing a social media post, Mr. Modi noted that their focus and teamwork have been exemplary. He also extended best wishes to them for their future endeavours. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. இனி கேட்கலாம்
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ, அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் அலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழை கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து

0: கம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்கப் போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. இல்லந்தோறும் பக்தி கமழும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெச்சில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முகமத் கலீல் BS சசிரேகா அவர்களின் குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உள்ளோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பி. சுஷிலா குரலில் ஒலிக்க காத்திருக்கிறது.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:35. இனி தொடர்வது
3: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நாளை, அதாவது செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை அன்று லாபகரமான முறையில் எருமை மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு செய்தல் அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டத்தில் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காளான் வளர்ப்பு பயிற்சியினை அக்டோபர் 1 முதல், அதாவது வரும் மாதம் அக்டோபர் 1 வியாழக்கிழமை அன்று காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை 10 பயிற்சியாக நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் முன்பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9442758363. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9442758363. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று வெண்பன்றி வளர்ப்பு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சி காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறும். இப்பயிற்சியில் முன்பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம். இது ஒரு நினைவூட்டல் மட்டுமே. முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தேன் வளர்ப்பு பயிற்சியினை இம்மாதம் 1 முதல், அதாவது வரும் மாதம் அக்டோபர் 1 அன்று வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை 20 பயிற்சியாக நடைபெறுகின்றது. இப்பயிற்சியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 8807687189 அல்லது 8870367696 என்ற எண்ணிலும் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அலைபேசி எண்கள் மீண்டும் ஒருமுறை 8807687189 அல்லது 8870367696. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 3 பயிற்சியாக செப்டம்பர் 28 முதல் 30 வரை, அதாவது இம்மாதம் 28 முதல் 30 வரை சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சி

0: நடைபெறுகிறது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. வாட்ஸ்அப்பில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும். அன்பந்த கோழி வளர்ப்பாளர்களே, கோழி பண்ணையில் நோய் பரவாமல் தடுக்க பண்ணை நுழைவாயிலை கட்டுப்படுத்த வேண்டும். சுத்தமான உடை மற்றும் காலணிகளை அணிய வேண்டும். வெளியூர் சென்று வரும் வாகன ஊர்திகளையும் உபகரணங்களையும் சுத்தம் செய்யலாம். பறவைகள் மற்றும் மனிதர்களின் இயக்கம் கட்டுப்படுத்த வேண்டும். புதிய கோழிகளை தனிமைப்படுத்தி பராமரிக்க வேண்டும். கழிவுகளை சரியாக கையாள வேண்டும், அதாவது உரம், இறைச்சி கழிவு போன்றவற்றை சரியாக அகற்ற வேண்டும். தடுப்பூசி மற்றும் சுகாதார பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும். நீர் மற்றும் தீவனம் பாதுகாப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் கோழி பண்ணையில் நோய் பரவாமல் தடுக்கலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்குகிறார் வீரமணி கண்டன் அவர்கள்.
1: டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்போ டிப்ளமோ அப்படின்றதுனால வந்து இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து 12th எலிஜிபிள் தான். பட் நம்ம வந்து அரசாங்கத்திலேருந்து அந்த நடத்தக்கூடிய அந்த தேர்வை வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வந்து மஸ்ட் முடிச்சிருக்கணும். நார்மலாக வந்து கிராமத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கம் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்பில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம்
2: டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கும். அது வந்து ஒரு எலிஜிபிள். அது போக பாத்தீங்கன்னா குரூப் 2லயும் வந்து இந்த டிஎன்பிசி லைன்ல வந்து டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்
1: ஸ்டைப்பண்ட் வந்து கண்டிப்பாக, அதாவது இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வாங்கியிருக்கணும் அப்படின்றது வந்து முக்கியமானது. அப்போ ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொசைட்டி எப்படி என்ன ஆகுது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம், இது பண்ணுறோம், இதன் மூலமாக வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேங்க்ல எக்ஸாம்ஸ் இது கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்ற டைமில் நம்ம வங்கிகள்

0: வந்து நகை மதிப்பீட்டாளராக வந்து நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லை அப்படின்னா ஓனா நம்ம வந்து சொந்த தொழில், ஸோ இந்த மாதிரி வந்து நகை அடகு கடை இந்த மாதிரி வச்சோம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும்.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் வீரமணிகண்டன் அவர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது. செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலம்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து

0: அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 5,74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி

0: மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: இயற்கையோட இயற்கையா இணைந்து வாழ்தல்ல தமிழரோட மரபு அலாதியானதுங்க. இப்போதைய கல்வி முறையில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னா இந்திய அறிவியல் களஞ்சியங்க பாரம்பரியம்ங்க. தமிழர்களோட மரபில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்த அறிவு முறை IKSங்க. தமிழரோட அறிவு முறை இதில் ஒரு முக்கிய பகுதி. இப்போ நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல சில திருவிழாக்களில் சொல்கிறேன். திருவிழாக்கள்னால் என்ன அப்படின்னா, நம்ம ராணி கி வாவ் அப்படின்னு ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க. இதை பார்த்தா கிணறுனே சொல்ல முடியாதுங்க. பூமிக்கு அடியில் பெரிய கிணறு, கிட்டத்தட்ட 2 ஆறுகளை உள்ள நம்ம கடத்தி அதில் சேமித்து வச்சுக்கலாமா அந்த நீர்நிலைகளில், ராணி கி வாவ் அப்படின்னு. அந்த ராணி நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக இதை செய்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் நீர்நிலைகள் பற்றிய அறிவு எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. தமிழன் இதுக்கு கொஞ்சமும் சளைத்தவன் இல்லைங்க. நம்ம எப்பயுமே சொல்கிற கரிகாலன் எடுத்துக்கலாங்க. நீர்நிலைகளை வளர்க்குறதுல அவனை விட வேறு யாருங்க வேணும்? சோழர்கள் காலத்தில் சோழன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீர்நிலைகளுக்காக கல்லணை கட்டியிருக்கான்னு நம்ம படிச்சிருக்கோங்க. இது தாங்க IKS, இந்திய அறிவியல் களஞ்சியம். இந்திய அறிவியல் களஞ்சியம் தமிழர்களோட அறிவியல் களஞ்சியங்களில் எப்படிலாம் துணை புரியுதுன்னு பார்க்கலாமாங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டுருக்கோம். ஒரு திருவிழா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஊரையே சுத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மஞ்சளை தண்ணியில் கரைச்சி மஞ்சள் தண்ணி ஊற்றி திருவிழாவாக விளையாடுறோங்க. அதாவது ஒரு ஊரையே. அது விளையாடுற காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, அது கிரீஷ்ம காலம், அதாவது நம்ம சம்மர் சீசனில் தாங்க வரும். அப்படின்னா என்னங்க, வெயில் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான பாக்டீரியாக்கள் வரும். நம்ம ஆன்டிபயோட்டிக்காக மஞ்சளை எல்லா இடங்கள்லையும் உபயோகப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஊரையே சுத்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருவிழாவாக கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தண்ணி ஊற்றி விளையாடுங்கன்னு சொல்லி ஊரையே எதன் பெயரில் அப்படின்னா, ஆன்மீகத்தோட பெயர்லையும் கோவிலோட பெயர்கள்லையும் திருவிழாங்கிற பெயர்லையும் சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க தமிழை. இந்த வார்த்தைகள்லையே பாருங்களேன், தமிழனுக்கு உருவாக்குறதுல எவ்வளோ ஆனந்தம் பாருங்கள். நீர்நிலைகளில் அழகான வார்த்தைகளை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி மகிழ்கிறாங்க. மடையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. மடையர்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அறிவிலிகள், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மடையன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு சாரார். இந்த மடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தடுப்பு அப்படின்னு வச்சுக்கலாங்க. இந்த தடுப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா, நீர்நிலைகளில் அதிகமான தண்ணி வர்ற இடத்துல இருக்கும். இந்த தடுப்பு மூடி வச்சுருப்பாங்க.

0: அதிகமான நீர் வெள்ளம் வர்றப்ப இந்த தடுப்பை விளக்கணும், இல்லை இந்த தடுப்பை நீக்கணும். அப்படி நீக்கிறப்ப இந்த மடையர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி வெள்ளம் வர்றப்ப அந்த மடையை திறந்து விடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெள்ளம் வர்றப்ப எல்லாரும் வெள்ளத்திலிருந்து வெளியில் போக ஆசைப்படுவாங்க, ஆனால் இந்த சமூகம் மடையை திறந்து விடுறதுக்காக தண்ணிக்குள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வேண்டிக்கிட்டு அவர்கள் திரும்பி வருவாங்களா என்பது கூட தெரியாமல் அவர்களை வழி அனுப்புவாங்க. சில நேரங்களில் அவங்க திரும்பி வரலாம், சில நேரங்களில் அவங்க திரும்பி வர முடியாது. இவ்வாறு வாழ்ந்தவங்க தான் மடையர்கள். அதனால் இனிமேல் மடையர்கள்னு நம்ம சொல்லக்கூடாது, அவர்கள் எல்லாரும் சிறந்தவர்கள். அவர்கள் நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. நீர் பாசனத்தையும் நீர் மேலாண்மையும் சொல்லி கொடுக்கறதுல அவர்கள் சிறந்து விளங்கினாங்க. நாம் அறிவியலில் ரொம்ப சிறந்திருந்தோம், தமிழர்களாகிய நாம் நீர் மேலாண்மையிலையும் சிறந்திருங்கணும். இயற்கையோட இயற்கையாக இருப்போம், மகிழ்வுடன் இருப்போம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

சாயங்காலம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களோடு இணைகிறேன். பாண்டியலட்சுமி பிரியா. இனி நமது அலைவரிசையில் கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நேற்றைய நிகழ்வு என்பதை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் நாளைய வெற்றி என்பதை உன்னால் உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது யூத் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரிவிதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில்

0: ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
2: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
3: நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும் அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும், இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும், விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குஹேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி

0: டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
3: ஒரு சில முக்கியமான மாத்திரைகள் பாத்தீங்கன்னா ஒரு ஏசி இன்ஹிபிட்டார் ஏஆர்பி அல்லது ஒரு சில முக்கியமான மாத்திரை அதெல்லாம் போடும்போது அதையும் சேர்த்து உட்கொள்ளணும். அதையும் எடுக்கும்போது சக்கர மாத்திரையில ஒரு சில மாத்திரையிலிருந்து கிட்னி பாதிப்பை மேற்கொண்டு அதிகமாக தடுக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கு. நாங்க அதெல்லாம் பிரிஃபர் பண்ணி எழுதுவோம். நம்ம இன்சுலின் தேவைப்பட்டாலும் பரிந்துரைப்போம். ஏன்னா கிட்னி பாதிப்பு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜுக்குலாம் போச்சுன்னா மாத்திரை ஒரு சில நேரம் வந்து அவ்வளோ இதாக சேஃபா இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் இன்சுலின் சஜஸ்ட் பண்ணுவோம். அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அதை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த 5வது ஸ்டேஜ் டயாலிசிஸ் போட வேண்டிய ஸ்டேஜ் வராம நம்ம தள்ளி போடலாம்.
4: இந்த மாதிரி வந்துச்சுனாலே அவங்க வந்து சிறுநீர டாக்டர் பார்த்துதான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்களா டாக்டர்ஸ்?
3: சிறுநீர டாக்டர் போறாங்க அப்படின்னாவே அவங்க யூஸ்வலா எப்ப போவாங்கன்னா மக்கள் வந்து அந்த கடைசி ஸ்டேஜில் தான் போவாங்க.
4: தெரியாது
3: அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்காது. சோ இத பிடிக்கிறது வந்து ஆரம்பத்திலே நம்ம இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம பிடிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சக்கர நோய் மருத்துவர்கள் தான். சோ எங்க வரவங்களை நாங்களாம் யூஸ்வலா வந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு கண்டிப்பாக பரிசோதனைகள் பண்ண சொல்லிடுவோம். தொந்தரவுகள் இருக்கான்னு அப்பப்ப கேட்டுக்கோ. அந்த மாதிரி சிறுநீரக சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கான்னு கேட்போம். அதுக்கேற்ற மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை பரிசோதனை பண்ணி அதுல ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தால் அதுக்குரிய மருந்துகள் அப்பயே ஆரம்பிச்சிருவோம். அந்த ஸ்டேஜ் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்க சிறுநீர மருத்துவத்தை அனுப்பிச்சு விட்டு அடுத்து ஃபர்தரா அதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம்.
4: இப்போ சுகர் வந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்க நாளடைவுல பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படி?
3: அத நான் அப்பயே சொன்ன மாதிரிதான் சுகர் வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. அதாவது உடம்புல வந்து நம்ம எடுக்கிற உணவுகள் எல்லாமே சக்தியா மாறுறதுக்கு செல்லுக்குள்ள போய் சேரணும். அந்த சர்க்கரை வியாதி வந்துட்டாவே அதை சரியான முறையில கட்டுப்படுத்தல அப்படின்னாவே அது வந்து நம்ம என்னதான் சாப்பிட்டாலுமே அது வந்து செல்லுக்குள்ள போய் சேராது. அதனால வந்து அது சக்தியா மாறாம ஸ்டோர் அப் ஆகாம இருக்கும். அதனால எல்லாமே ஒரு வேஸ்டா யூரின்ல வந்து அந்த சக்தி ஃபுல்லா வெளியேறிட்டு இருக்கும். அதனாலதான் உடல் மெலிவு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ நம்ம எடுக்கிற மசில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மசில்ஸ் பலகீனமாயிரும், எலும்புகள் பலகீனமாயிரும், அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரைகள் எல்லாமே வந்து சரியான இடத்துக்கு போய் சேர முடியாம யூரின்ல வேஸ்டா வெளியேறிட்டு இருக்கும். அதனாலதான் உடல் மெலிவு தன்மை கொடுக்கும். இது யாருக்குன்னா எல்லா சர்க்கரை நோயாளிக்கும் கிடையாது, கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோயாளிகளுக்கு. சர்க்கரை நோயை யாரு முதல்ல இருந்து இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வராம இருக்காங்களோ அவங்களும் தான் மெலிவு தன்மை கொடுத்துட்டே போவோம். சர்க்கரை நோய் கண்ட்ரோலா வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க வந்து ஈவன் நார்மலா இருக்கிறவங்களை காட்டிலும் இன்னும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அவங்க
4: நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் டயர்டா இருக்கு அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க அதிகம் உபயோகிக்கிறாங்க. அது உணவால வர்றதா இல்ல அவங்க வந்து சரியான ஒரு பராமரிப்பு எடுத்துக்காதனால வரதா டாக்டர்?
3: சோ இதுவுமே அப்பயே சொன்னதுதான் ஒரு கெட்டபாலிக் ஸ்டேட். நம்ம உடம்புல வந்து இந்த சர்க்கரை அதிகமாகும் போது நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு தேவையான ஒரு சில அந்த இதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் உடம்புல சரியான முறையில் போய் சேராது செல்லுக்குள்ள. அதனால எல்லாமே வெளியேறிட்டு இருக்கும். சோ அதனால வந்து யூரின் அடிக்கடி போக ஆரம்பிக்கும், நாவரட்சி கொடுக்கும். அது போக கூட வந்து ஒரு சில நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸும் வரும், மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ். அதுவுமே ஒரு ஜிங்க் மெக்னீசியம் இதெல்லாம் வந்து நமக்கு சேர்ந்து வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். சோ அதனால ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இது மெயின் அந்த அசதி இருக்கு. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அசதி இருக்கு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறத பார்க்கணும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லாததுனால தான் அந்த மாதிரி வரும். ஸோ அதை கண்ட்ரோல் கொண்டாவே அவங்களுக்கு டயர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிரும், நல்லாவே இதாகும். பிளஸ் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுப்படுத்துவதற்கு டாக்டர் பரிந்துரைப்படி மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கணும். அதோடு சேர்த்து உணவு முறையும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையும் எடுத்துக்கணும். ஸோ நல்ல ஒரு காய்கறிகள் கீரை வகைகள் அதெல்லாம் நல்லா எடுத்துக்கணும். நல்ல ஒரு நட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வால்நட் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும். புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். எஸ்பெஷலி இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப பலகீனமாகாமல் இருக்கிறதுக்கு புரதம் சார்ந்த உணவுகள் பருப்பு பயிறு வகைகள் ஈவன் நம்ம நிலக்கடலை

0: கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன்ஃபுல், நிறைய எக்ஸஸாக போகக்கூடாது, அளவாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் லாஸ் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கிடைக்கும், ஒரு டயர்னஸ் இருக்காது. ஆனால் பேசிக் வந்து சுகரை கட்டுப்பாட்டுக்குலாம் மெயின்டைன் பண்ணணும்.
1: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள்.

0: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு காடு, அங்கே ஒரு இடத்துல வரி குதிரைகள் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசியோடு ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. அவ்வளவுதான், பார்த்துட்டுது, விரட்ட ஆரம்பிச்சிது, கூட்டம் செதறி ஓடிச்சு. அந்த சிங்கம் ஒரு வரி குதிரையை பிடிச்சிக்கிட்டது, அவ்வளவு தான். அதுக்கப்புறம் மற்ற வரி குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு வழக்கம் போல் மேய ஆரம்பிச்சிட்டுது. எல்லாம் பயந்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடல. மனிதனுக்கு வந்து 6 அறிவுங்கிறோம், விலங்குகளுக்கு 5 அறிவுங்கிறோம். இருந்தாலும் மிருகங்கள்கிட்டேருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக 5 பாடங்கள் அதுகள்கிட்டே இருந்து நாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. முதல் பாடம், விலங்குகளுக்கு பயம்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மனுஷன்தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். இப்போ நடந்ததை நினச்சி பயப்படுறான், நடக்க போகிறத நினச்சி பயப்படுறான், இல்லாததை நினச்சி பயப்படுறான், மற்றவங்களை பார்த்து பயப்படுறான், மரணத்தை பார்த்து பயப்படுறான். ஆனால் விலங்குகள் இப்படி இல்லை. தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற நிலைமையில் தான் விலங்குகள் பயப்படும். ஆபத்து நீங்கி போட்டுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் கவலைப்படாமல் எப்போதும் போல் அது வாழ ஆரம்பிச்சிடும். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்தது, விலங்குகள் வந்து தோல்வியை கண்டு கவலைப்படுறதில்லை. மனிதர்களில் வந்து தவற விட்ட பேருந்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. பரீட்சையில் தோல்வியாக கவலை, ஒரு வாய்ப்பு நழுவி போட்டு தான் உடனே கவலை. ஒரு பூனை ஒரு எலியை துரத்திட்டு ஓடுது, எலி சாமர்த்தியமாக வலைக்குள்ளே பூந்து தப்பிச்சு போடுது. உடனே அந்த பூனை நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அழறதில்லை. போகிறவங்க வர்றவங்ககிட்டெல்லாம் சொல்லி புலம்புறதில்லை. மறுபடியும் வேட்டையாடி தனக்கு தேவையான எலியை பிடிச்சிக்கும். மூணாவது என்னென்னா, விலங்குகள் வந்து குழந்தைகளை வந்து முறையாக வளர்க்குது. இது ஆச்சரியமான ஒரு செய்தி. விலங்குகள் வந்து அதுகளோட குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் அதுகளே உணவு கொண்டு வந்து கொடுக்குது. குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி நீந்துறது, எப்படி ஓடுறதுங்கிற விவரம்லாம் சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குட்டிகள்லாம் தானாக பழச்சிக்கும், அதுகளை தனியாக விட்டுரும். அப்புறம் குட்டிகளை திரும்பி கூட பார்க்குறதில்ல. குட்டிகளும் தனித்து போராடி வாழ்ந்து காட்டும். மனுஷன் அப்படி இல்லை, மகனையும் விடுறதில்ல, பேரனையும் விடுறதில்ல, கடைசி வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யின்னு சொல்கிறது, உனக்கு அனுபவம் பத்தாதுன்னு பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்படிலாம் வேறு. இப்படி ஏதாவது சொல்லிவிட்டு அடுத்த தலைமுறையோட சுயமான வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுறதும் மனிதனோட இயல்பு. விலங்குகள் இப்படி இல்லை. 4வது, விலங்குகள் வந்து எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதில்ல. நாளைக்கு நல்லபடியாக விடணுமேங்கிற கவலை நமக்கு தான். எதிர்காலம், அடுத்த தலைமுறை இப்படி கற்பனை பண்ணி பயந்து அதுக்காக சேமிக்கணுமேங்கிறதுக்காக இன்றைக்கி படாத பாடுபடுறான் மனுஷன். சிங்கம் வந்து பசி எடுத்த பிறகு தான் இறை தேடவே ஆரம்பிக்கும். அந்த அளவு தன்னம்பிக்கை, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. பறவைகள் வந்து மழைக்காலம் வந்துட்டால் தேவைப்படுமேங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது உண்டு, அவ்வளவுதான். எப்போது வரப்போகிற தேவையை கண்டு இப்போவே நடுங்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்னு பெரிய ஞானிகள்லாம் நமக்கு புத்திமதி சொல்கிறாங்க. விலங்குகள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சரி, 5வது விஷயம் என்னென்னா, விலங்குகள் அதுகளும் வாழும், அடுத்ததையும் வாழ விடும். இப்போ எலியும் பூனையும் சிங்கமும் மானும் எதிரிகள் தான். இருந்தாலும் தேவைக்கு மீறி பசிக்கு அதிகமாக எந்த விலங்குகளையும் கொல்றதில்லை. காடுகளில் எல்லா விலங்குகளும் வாழறதுக்கு இந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இப்படி இதெல்லாம் நாம் வந்து விலங்குகள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் நான் நாய்கிட்டேருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. என்னன்னு கேட்டோம். அவன் தன் காலில் போட்டிருந்த பெரிய கட்டு, இந்த பேண்டேஜை காட்டி சொன்னான்.

0: இவன் தனியாக ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருந்தா விளையாட்டா கூட அதை ஒரு கல்லால் அடிக்கப்படாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
1: இதுவரை கேட்டும் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் காலை 7:40. இனி தொடர்கிறது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் கடலும் கப்பலும் உலக கடல்சார் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள்.
2: செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை அல்லது இந்த வருடம் வந்து செப்டம்பர் 24 உலக மேரிடைம் டே அப்படின்றத கடைப்பிடிக்கிறாங்க. கடல்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த மேரிடைம் அதுக்குன்னு ஏன் தனியாக ஒரு நாள் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மேரிடைம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடல்சார் அல்லது கடல் வழி, இதுதான் மேரிடைம் அப்படின்றோம். இதுக்காகவே ஒரு நாள் வச்சுருக்காங்க. பொதுவாக எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபை தான் இதை முடிவு பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு வேறு இருக்குது. அப்படி அமைப்பு இருந்தாலும் இந்த 26, 27 இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு கருப்பொருள் வச்சுருக்காங்க, பாலிசி டு ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. இப்போ நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது, கடல் உள்ள நாடுகள் இருக்கும், கடல் இல்லாத நாடுகளாகவும் இருக்கலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா ஒரு தீபகற்பம் அப்படின்றோம். ஒரு நாடு முழுதுமாக சூழப்பட்டிருந்தால் அதை வந்து ஐலண்ட் அப்படின்றோம், அல்லது மூன்று பக்கம் மட்டும் கடலால் சூழப்பட்டுருந்துச்சுன்னா அதை தீபகற்பம் அப்படின்றோம். அப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு தீபகற்பம் இருந்தால் கூட இந்த பக்கம் குஜராத்தில் இருந்து அந்த பக்கம் வந்து சுந்தரவன காடுகள் வரைக்கும் நெருக்கி போகும். ஆனால் இதில் கடல் மேரிடைம் அப்படின்றது இந்த கடல் வளத்தை வந்து அதிகமாக சுரண்டாங்க எல்லா நாடுகளும். கட்டுமரம்ன்ற கட்டுமரத்தை வச்சு கடல் வணிகம் செஞ்சதில் நாம் முன்னோடியாக இருக்கோம். கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே கடல்வழி பயணத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, காற்றின் திசை வேகத்தை வச்சு தான் பெரும்பாலும் வந்து கடலில் பயணம் செஞ்சு முத்துக்களை விற்றுருக்காங்க, மிளகை விற்றுருக்காங்க. இந்தியாவில் படையெடுப்பே மிளகை வச்சு தான் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் மிளகோட விலை வந்து தங்கத்துக்கு விலை ஈக்குவலாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து மிளகு வணிகம் வந்து இங்கே அது மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப ஃபேமஸு, கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் ஓரளவுக்கு இருக்கனால. அப்போ வணிக வழி, கடல்சால் வணிக வழி மூலமாக தான் இந்த செல்வங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், கடல் வந்து நம் இம்மனிதர்களுக்கு வாரி வாரி செல்வத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. மீன்கள் மட்டும் இல்லை, ப்ரான்லேருந்து கட்டில் ஃபிஷ்லேருந்து நிறைய உணவுப் பொருட்கள், குறிப்பாக வந்து ப்ரான்லாம் பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்குது. ப்ரான் பிடிக்கிறாங்க, மொலஸ்கன் ஃபார்ம்ஸ் மெல்லுடலிகள் பிடிக்கிறாங்க, அதை சாப்பிட்றாங்க. முத்து, ஏன்னா கொற்கை நகரமே வந்து முத்துகளுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, முத்து வணிகமும் இங்கேருந்து தான் போயிருக்கு. கொற்கை துறைமுகம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போ இங்கே இதெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னும் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய துறைமுகங்கள்லாம் வைக்கணும் அப்படின்றாங்க. அப்படி வைக்கும்போது இந்த கடல் பரப்பு இருக்குல்ல, இந்த கடல் பரப்பு சேதமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சில விதிமுறைகள்லாம் வைக்கிறாங்க. குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தால் என்ன நடக்குது அப்படின்னா 2050 கிட்டத்தட்ட 32 கடல் மட்டம் உயரப்போகுது. அப்போ மீன் மட்டும் கொடுக்கல கடல், எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்குது. அது தவிர நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலான இந்த நியூக்ளியார் ரியாக்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கடலை ஒட்டி தான் இருக்குது அப்படின்றோம். அப்போது இந்த கடல் மாசுபடாமல் இருப்பதற்கான அந்த விதிமுறையும் இது பண்ணும். அதை வந்து நாம் வந்து இப்போ பேராசையின் காரணமாக இருக்கதை இது பண்ணுறோம். தங்க முட்டையிடும் வார்த்தை வந்து அறுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதானே, தொடர்ச்சி நமக்கு தங்க முட்டை கிடைக்க போகிறதில்ல. அப்போது கடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் கடல் மாதான்னு சொல்கிறதுக்கான காரணம். கடல் தாய் அப்படி என்னை கைவிட மாட்டாங்கன்ற இந்த கடல்

மீனவர்கள்லாம் சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். அப்போது இந்த வளத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுமே ஒழிய முற்றாக கடலை அழிக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த மேரிடைம் டேயில், கடல்சார் நாளில் நாம் கடலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கடலை வந்து கார்பன் தொட்டி அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம், இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்லேருந்து ப்ரோக்ளோரோகாக்கஸ்லேருந்து இந்த பாக்டீரியாக்கள்லேருந்து சில அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கார்பனை பயன்படுத்தி தான் உணவு தயாரிக்குது. அதனால தான் அதை கார்பன் தொட்டின்றோம். எவ்வளோ கார்பனால இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, சமீப காலத்தினால இந்த ஆந்த்ரோபோஜெனிக் சொல்கிறாங்க, மனித தலையீடுகளினால் கார்பன் அளவு மிதமிஞ்சு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு கேள்வி குழந்தை கேட்குல, ஏன் கடல் தண்ணி மட்டும் அவ்வளோ உப்பாக இருக்குது? கிட்டத்தட்ட 390 கோடி ஆண்டுகளாக கடல் இருக்குது. நீர் சுழற்சி அப்படின்வோம். கடல் நீர் வந்து என்ன ஆகும், ஆவியாகி மேகமாகும். மேகம் வந்து வரிஞ்சிப்பட்டு மலைகளில் மழை பெய்யும். மலைகளில் உள்ள சுனைகள் மரங்கள் வந்து தண்ணியை தக்க வைக்கும். அது சுனையாக ஓடும். சுனை வந்து ஒரு சின்ன ஓடையாக ஓடும். ஓடை வந்து ஒரு சின்ன கிளை நதியாக வரும். கிளை நதிகள்லாம் சேர்ந்து ஆறாக வரும். ஆறு கடைசியில் கடலில் சேரும். அப்போ இந்த நீர் சுழற்சின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மற்ற எந்த கடலை விட இந்திய பெருங்கடலுக்கு வந்து மிகப்பெரிய யூஸ் உண்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடல் மற்ற கடல்களை விட கொஞ்சம் வார்ம் வாட்டர் கடல். வார்ம்னா கொதிக்கிற மாதிரிலாம் இல்லை. மற்ற கடலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதில் வெப்பம் கூட அப்படின்றாங்க. ஆனால் இந்த வெப்பம் தான் ரெண்டு பருவ காலத்தை தீர்மானிக்குது. இன்னும் தென்மேற்கு பருவக்காற்றையும் வடகிழக்கு பருவக்காற்றையும் நாம் இது பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் எல்லினோ கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் 2வது வாரம் வந்து வர வைக்கும் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மழை பெய்யும். கிராஜுவலாக பெய்யாமல் ஒரே நேரத்தில் அது என்ன சொல்லிக்கும், க்ளவுட் பஸ்டிங்கிறோம். இந்த க்ளவுட் பஸ்டிங்கில் கொட்டி தீத்துரும். அந்த கொட்டி தீக்கிறனால என்ன பண்ணுறோம், இந்த வெட்லேண்ட்ஸ் சொல்கிறோம்ல, ஈர நிலங்கள் எல்லாம் தண்ணியை எடுத்து வைக்க முடியாது. வெட்லேண்ட்ஸ் ஈர நிலங்கள் வந்து தண்ணியை எடுத்துடும், அப்படி கடலில் போய் சேர்ந்துடும். கடலில் போய் தண்ணி நீ ஆற்று நீர் கலக்கிறது வீணாக கலக்கிறது கிடையாது. ஏன்னா நீர் சுழற்சியில் அது வீணாலாம் கலக்கலை. என்ன கொட்டி தீக்கிறது, இந்த மனிதர்களால் தான். இந்த குளோபல் வார்மிங் வந்து மனிதர்களால் தான், இந்த ஆந்த்ரோபோஜெனிக் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த டொரன்ஷியல் ரெயின் அல்லது க்ளவுட் பஸ்டிங் சொல்கிறாங்க. அது மூலமாக மொத்தமாக கொட்டி தீத்து போயிடுது. தண்ணீரை சேமித்து வைக்கிறது நமக்கு பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதுக்குன்னே ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிருக்குனே சொன்ன மாதிரி, ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன்னு பேர். அதுதான் இந்த 26-27 நம்ம பாலிசி டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு 17 நிலைப்புறு வளர்ச்சிக்கான இலக்குகள் கொடுத்துருக்கு. அந்த இலக்குகளில் மேரிடைமில் ஒரு 4 இலக்கை சொல்கிறாங்க. இலக்கு எஸ்டிஜி 9, எஸ்டிஜி 13, எஸ்டிஜி 14, எஸ்டிஜி 17. இந்த 4 இலக்குகளும் கடல் சார்ந்து தான் இருக்குது. அதில் முக்கியமான சொல்லியிருக்கோம், கடல் ஷிப்பிங் சேஃப்டி அப்படின்னும், இந்த கப்பல்கள்லாம் இருக்குல்ல அதோட பாதுகாப்புக்கு, அதோட மேரிடைம் செக்யூரிட்டி, கடலில் போகிறாங்கல்ல அவங்களுக்கான பாதுகாப்பு, இந்த செக்யூரிட்டி மேரிடைம். இப்போ கோஸ்ட் கார்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ரோந்து போயிட்டே இருக்காங்க, எதுவும் தவறான நடவடிக்கைகள் நடக்குமா இல்லையா, இது எல்லாமே இந்த இலக்குகளில் தான் வருது. நிலைப்புறு வளர்ச்சிக்கான இலக்குகளில் வருது, குறிப்பாக 9, 13, 14 மற்றும் 17 அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, மெரைன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அப்போ அந்த கடலுக்கான சுற்றுச்சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதை காக்க வேண்டிய முக்கியமான கடமை நமக்கு இருக்குது. அப்போது இங்கே என்ன சொல்கிறோன்னா, இந்த கடல் வந்து என்ன மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்ளுது, சுற்றுச்சூழல் சவால்கள் என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்நோக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்கிற இந்த மீத்தேன்லேருந்து நைட்ரஸ் ஆக்சைட்லேருந்து சமயத்தில் ஆசிட் ரெயின் இங்கே இருந்தாலுமே அது கூட இதில் தான் நம்ம போகும். அது மட்டும் இல்லை, பொதுவாக பசுங்கூட வாயுக்களோட எமிஷன்ஸை சொல்கிறோம். இன்னொன்று காற்று மாசு சொல்கிறோம், வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் மாசுபாடு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அங்கே போய் சேர்றனால கடலில் வாழக்கூடிய உயிரினங்களையும் பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த கடல் போக்குவரத்து இருக்குல்ல, இப்போ சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, கடல் வழியாக என்ன சிக்னல்ஸ்லாம் போகுது, டேட்டா சிக்னல்ஸு, பெரிய பெரிய கேபிள்ஸ்லாம் போகுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து அந்த பவளப்பாறைகள் மேலே போகுது. இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ்னால பவளப்பாறைகள்லாம் என்ன ஆகுதுன்னா வெளிரி போயிருதுன்றாங்க. இந்த பவளப்பாறைகள் தான் மீனோட இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, கடல் பகுதியில் ஒரு பாசி, இந்த பாசி வந்து என்ன பண்ணுது, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதை வந்து மூங்கில் ட்ராஃப்டில் வச்சு வளர்க்குறாங்க. அது வந்து அதுலேருந்து தப்பிச்சு கோரல் ரீஃப்ஸை படம்போது
வருது, கோரல் ரீஃப்ஸ் அப்படியே அது மறைச்சி வளரும் போது கோரல் ரீஃப்ஸ் வளராது. கோரல் ரீஃப்ஸ் எது வருதுன்னா அது இன்வெர்டபிரேட்டில் உள்ள ஒரு பாலிப்பு மெடுசான் சின்ன சின்னதாக இருக்கும். மெடுசான்றது ஃப்ரீ ஸ்விம்மிங், பாலிப்புன்றது அந்த ராக்ல ஒரு அப்சர்

0: சப்ஸ்ட்ரேட்டத்தை ஒட்டியிருக்கும். அதுதான் வந்து பவளப்பாறைகள் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது. காலங்காலமாக அப்படி சின்ன சின்ன லைம் சப்ஸ்டன்ஸாக மில்லிகிராம் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெரிய தீவே இருக்குது. மால்தீவ்ஸில் எதில் அமைஞ்சிருக்குன்னா அந்த பவளப்பாறைகளில் தான் அமைஞ்சிருக்குன்றாங்க. வீடுகள் கட்டினா கூட அந்த பவளப்பாறைகளை உடச்சி தான் பண்ணுறாங்க. அந்த சிப்பிகள் இருக்குது, சிப்பிகள் இருந்து கூட என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டுறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த எக்ஸசிவ் யூஸ்ன்ற பார்த்தீங்களா, மிதமிஞ்சிய யூஸ். இப்போது கிளைமேட் சேஞ்சும் ஏர் பொல்யூஷனும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்லணும்னா, சல்ஃபர் ஆக்சைட்ஸ், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், இதில் இன்னொன்று அந்த தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய பர்டிகுலேட் ஆர்கானிக் மேட்டர், அது வந்து இது பண்ணும். ஏன்னா அந்த பொல்யூட்டர் ரொம்ப இது பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். யூட்ரோபிகேஷன் நம்ம நிலத்தில் சொல்லுவோம், கடல்லையும் யூட்ரோபிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆக்சிஜன் உற்பத்தி தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கார்பன் இது சேரும்போது என்ன பண்ணும்னா அந்த லைட்டை ப்ரிவென்ட் பண்ணும். ஆல்கல் மாஸ் பயங்கரமாக போச்சுன்னா அது நாக்டி லூக்கா சென்டிலன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குந்துகால் பகுதியில் என்ன பண்ணும், ரெட் டைட் அப்படின்றாங்க. இந்த ரெட்டைனா இவங்க பாப்புலேஷன் அதிகமாக போச்சுன்னா என்னாகும், சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே போகாது. அப்போ மற்றதெல்லாம் மீன்லாம் செத்து மிதக்குது அப்படின்றதுக்கான காரணம் இருக்குது. எண்ணெய்கள்லாம் வந்து எட்டை கப்பலில் இது பண்ணும்போது பனிப்பாறைகளில் மோதி சிதைஞ்சு எண்ணெய் பூரா மேலே பரவிருச்சுன்னா அப்பயும் லைட் பெனிஃபிட்ரேட் ஆகாது. இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இயக்கம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். இந்த அமைப்பு தான் இந்த இது சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அவங்க தான் நமக்கு இந்த பாலிசி டு ப்ராக்டிஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. கடல் வந்து நீங்க ஆழம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நிலப்பரப்பில் இருக்க மலைகளை விட மிகப்பெரிய மலைகள் வந்து கடலுக்குள்ள இருக்கு. வல்கனோஸ் இருக்குது, எரிமலைகள் இருக்குது. அப்போ கடல் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 20,000 லீக்ஸ் அண்டர் த சீன் ஒரு பாப்புலரான புக்கு கூட இருக்குது. கீழேலாம் போக முடியாது, கீழே போனால் பயங்கர எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருக்கும். அப்படி போனவங்க கூட என்ன பண்ணுறாங்க, செத்து தான் போகிறாங்க. அப்போது டீப் சி ஆர்கானிக்ஸை பற்றி தெரியாது, ஆனால் ஷேலோ சீன்னு சொல்லக்கூடிய ஆழம் குறைவான பகுதியில் இந்த நம்மளுக்கு மீன் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அதுதான் நம்ம இதனால தான் அந்த ஃபோர்டிக் ஜோன் சொல்லக்கூடிய அந்த 200 மீட்டர் ஆழத்தில் தான் நமக்கு இது எல்லாமே நடக்குதுன்றோம். ஆனால் பொதுவாக என்ன சொல்றோம்னா, இப்போ ஒரு சாதாரண காற்றை விட ஆக்சிஜனுக்கு சற்று அடர்த்தி கூட அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சில கடல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதோட அடர்த்தியெல்லாம் நம்மளால இது பண்ணவே முடியாது. அப்போ இந்த கடல்சார் ஆர்கனைசேஷன்ல என்னென்ன இது வருதுன்னா, தொழிற்சாலைகள் வருது, அதோட புதிய இன்னோவேஷன், அதோட கட்டுமானங்கள், இதெல்லாம் எஸ்டிஜி கோல் 9 வரும். நிலைப்புறு வளர்ச்சிக்கான இலக்கு 9 இதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுது. இலக்கு 13 வந்து என்ன சொல்லுதுன்னா, கிளைமேட் ஆக்ஷன். இந்த கிளைமேட்னால என்னென்ன கடலுக்கு பாதகங்கள் வருது, அதை எப்படி நாம் வந்து நிலைப்புறு வளர்ச்சிக்காக பயன்படுத்துக்கிறது, எதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற இதுதான் 13. 14 வந்து தண்ணிக்கடியில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது அதை காப்பாற்றுறது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய கப்பல்கள்லாம் போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த கம்யூனிகேஷன் வேல் சொல்கிறோம்ல, திமிங்கிறதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் தான் தடைபடுது. சில சமயம் கரை ஒதுங்கிறதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. 17 வந்து இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கான இடையேயான ஒப்பந்தங்கள், பார்ட்னர்ஷிப் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கிட்டத்தட்ட இது பண்ணலாம். கடலில் உள்ள பயோடைவர்சிட்டி எப்படி இருக்குன்னா, 20% தான், மீதி பயோடைவர்சிட்டி நிலத்தில் தான் இது இருக்குது. இருந்தாலும் கடல் வந்து ஒரு பெரிய பரப்புனால நம்பர் வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து 20% இருக்கலாம், ஆனால் அது கொடுக்குற அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. அதை நம்பி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்காங்களே, நாட்டுக்குள்ளே மீன்களை நம்பி இருக்கவங்களும் இருக்காங்க. இன்லேண்ட் ஃபிஷரிஸும் நிறையா இருக்குது, ஆந்திரா மாதிரி இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அதிகமாக இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் கூட இருக்குது. இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை நாம் அவசியம் கடைபிடிக்கணும். கடல் பற்றிய புரிதலும் அக்கறையும் இந்த மாசுபடுத்துறதையும் குறைச்சிட்டோம்னாலே நம்ம இந்த நாள் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை கடலும் கப்பலும் உலக கடல்சார் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்கினார் மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் காலை 8 மணி. இந்த காலை வேலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பிள்ளைகளை எக்ஸாமுக்கு கிளப்பிக்கிட்டு இருப்போம். ஒரு சைடு சமையல் பண்ணிட்டு இருப்போம், இன்னொரு சைடு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்போம் இல்லையா? இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1769 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது வாரிசு திரைப்படத்திலிருந்து.
7: Oh,

0: ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இனி நிறைவான பாடல் ஒலிக்கிறது.

0: மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி நிறைவான பாடல் ஒலிக்கிறது. தக் லைஃப் திரைப்படத்திற்காக

நிறைவு பெற்றது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்கலாம் காலை 11 மணிக்கு. இனி தொடர்வது 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பின் தினசரி சிறப்பம்சங்கள் குறித்து தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒளிபரப்பியதன் ஒளிபரப்பு.

0: 79 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் ரே ரே மானச நாட்டை ராகத்தில் அமைந்த செங்கல்வராய சாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:28:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் இனி ஏகாம்பரேச நாயகி சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா,

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி

திரைகானங்களா விளம்பர காத்துட்டு இருக்கு. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக. இளையராஜா மற்றும் சித்ரா குரல்களில்.

0: நில்லுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
0: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
0: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லைன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக்கிட்டு இருக்கு 1991 வெளியான ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில், மனோ மற்றும் சுனந்தா சர்மா குரல்களில்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1995 வெளியான கட்டமரக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், வாலி வரிகளில் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

பதினெட்டு நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது 1994 வெளியான வீரா திரைப்படத்திற்காக. மனோ மற்றும் ஸ்வரலதா குரல்களில்

மணி 25 நிமிடத்தில் காற்றில் மெல்லிய கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக்கிட்டு இருக்கு. 1994 வெளியான ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில்

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒழுக்கி காத்துட்டு இருக்கு. 1993 வெளியான எஜமான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வாலி வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில்.

பத்து மணி 36 நிமிடத்தில் தேனினும் இனிமையான திரை கானங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1992 வெளியான

10:41 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1992 வெளியான தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.

48 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது 1992 வெளியான திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி நிறைவான பாடல் ஒலிக்கிறது. 1993 வெளியான சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா மற்றும் மனோ குரல்களில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது பூவே உனக்கே, பூவே உனக்காக திரைப்படத்திற்காக. ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரல்களில்

நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. நிலவே முகம் காட்டு திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில்.

காற்றணிகளில் தெவிட்டாத கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இனி பாடல் ஒலிக்கிறது ஜோடி திரைப்படத்திற்காக சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வரலதா குரல்களில்.

11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. முதல்வன் திரைப்படத்திற்காக மகாலட்சுமி ஐயர் மற்றும் ஹரிஹரன் குரல்களில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

6:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மதுரை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது KS சித்ரா மற்றும் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில், அவள் வருவாளா திரைப்படத்திற்காக.

11:35 மதுரதென்ற நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. வானவில் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரல்களில்.

அமரதென்ற நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில்.

0: எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
1: கேளு, உங்களுக்கு மெட்ரு தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூந்துட்டானா? அவன் எதை சொல்ல போறான்? நம்மள வா போய் கேப்போம்.
2: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
3: அதாவது
2: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்கக்கா.

நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை, இதில் தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின் கிளாரியோனேட். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 என் உயிர் தோழி, இதில் ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம், பங்கேற்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா சர்மிளா அவர்கள். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை 5:27 மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகும். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும்.

முப்பதுக்கு மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல். ஏழு 10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி.

இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்துகள் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. மற்றும் எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். இரவு 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர், என் கண்ணில் பாவை என்றோ நாடகம், எழுதியவர் அவிநாசி முருகேசன் அவர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: இனி கேட்கலாம் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தின் வத்நகரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி வரை மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் பேரணியாக செல்பவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். BJP அரசின் முக்கிய கொள்கையாக சேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் பிறருக்கு சேவை புரிவதோடு சமுதாயத்திற்காக சேவையாற்றுபவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் நல்லாசியே தமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடல்சார் துறை தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் இளையோர் முன்னணியில் இருப்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றும் G4 அமைப்பு நாடுகள் கூறியுள்ளன. சர்வதேச அளவில் அமைதியை பராமரிப்பதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஐநா பாதுகாப்பு குழு மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச்சாலையில் சென்று கொண்டிருந்த

0: போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிக்கானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
2: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து சேர்ந்த மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில்

0: அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா சிண்ட்ரலா தாஸ் இணையும் யஷஸ்வினி கோர்படே தியா சிண்டாலே இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக் கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032 புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 27ஆம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. டிகேஎஸ் கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: போலீஸ்
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நிகழ்ச்சியில் இன்று ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிதா ஷர்மிளா அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைபவர் சீனியர் டயட்டீஷியன் திருமதி ஜெனிதா ஷர்மிளா அவர்கள். அவர்களை இப்போது சந்திப்போம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் பாரம்பரியத்தில் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் காலம் மாறிவிட்டது, லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது. இட்டாலியன் பர்கர், நூடுல்ஸ், ஹாட்டாக், ஷவர்மா, பீஸா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதுல அவங்களுடைய உடலுக்குள்ள பெரிய அளவில் கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் பண்ணி பாடியோட மெட்டாபாலிசமும் மாறி போகுது, அவங்களுடைய ஹெல்த்தும் குறைஞ்சு போகுது. இதை தவிர்க்க நம்ம என்னென்ன செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல பிரெக்னன்சி விமன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு கர்ப்பிணி தாய் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், சத்தான உணவுகள்?
2: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் வந்து தாயோட வயிற்றுல இருந்து உருவாகுது. ஸோ கரு எப்போ உருவாகுதோ அதுலேருந்தே ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் வந்து அதுலேருந்து வந்து கணக்கிடப்படுகிறது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து அன்வான்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நம்ம எடுக்கிற ஹெல்த்தியான ஃபுட் தான் குழந்தையோட நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து குழந்தையோட ஆரோக்கியம் பாதுகாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த சோடா, ஆயில் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிப்பாங்க. அது வந்து ஒரு அப்பிடைசிங் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாமிட்டிங் இருந்தது அப்படின்னா, சுகர் இல்லை அப்படின்னா இளநீர் எடுத்துக்கலாம், எலுமிச்சப்பழ சாறுகள் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கலாம், மோர் குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 to 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏர்லியிலேருந்து. ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடியது நட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக எடுக்கணும், ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். ஒரு சர்விங் ஆஃப் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட டிஷ்யூஸை வந்து

0: க்ரோத் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுக்கும் போது குழந்தைங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான காய்கறிகள் கீரைகள் எடுக்கணும். பொதுவாக கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நிறைய காய்கறிகள் கீரைகள் எடுக்கணும். ஸோ இதை எடுக்கும் போது சைட் பை சைடு நல்லா தண்ணி எடுக்கணும். இது ரெண்டும் எடுக்கலை அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு.
1: இரண்டு உயிர்களுக்கு சேர்த்து சாப்பிடணும்
0: கண்டிப்பாக. அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்றது வந்து நம்ம எவ்வளோ எடுப்போம்னு உங்களுக்கு தெரியும், பட் ஒரு குழந்தைக்கு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்ம ஃபுட்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எடுக்கிற ஃபுட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுக்கிறோமா, அன்ஹெல்தி ஃபுட் எது அப்படிங்கிறத நீங்களே வந்து கற்றுக்கிட்டு அந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தியான மீல் பிளான் வந்து நீங்களே என்ன பண்ணுங்கள் உங்களுக்காக போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்ஸோ டயட்டிஷியனோ சொல்லி தெரிய போகிற விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுக்கணும் எது அன்ஹெல்தின்னு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமோ ஃபீட் பண்ணுறதுக்கப்புறமோ உங்கள் குழந்தைக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸில் அந்த வீனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும்.

0: மீல் பிளான் வந்து நீங்களே என்ன பண்ணுங்க, உங்களுக்காக போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்ஸோ டயட்டிஷியனோ சொல்லி தெரிய போகிற விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுக்கணும், எது அன்ஹெல்தின்னு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் ஃபீட் பண்ணுறதுக்கு அப்புறமும் உங்கள் குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸில் அந்த வீனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும்.
1: சரி, ஆஃப்டர் டெலிவரி இப்போ நீங்கள் ஃபீட்டஸுக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க, மாத்திரைகள் என்னென்ன மாத்திரைகள் ப்ரெக்னென்சி விமன் எடுக்கணும்?
0: ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்க்கு வந்து, அதாவது ப்ரெக்னென்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து யூஸ்வலாக 3 மந்த்ஸ் பேக் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கால்சியம் எடுக்கணும், அயர்ன் எடுக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து எடுக்கும்போது தான் குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. ஏன்னா குழந்தைக்கு வந்து நிறைய கால்சியம் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ மதர் வந்து கால்சியம் ஒழுங்காக எடுக்கலை அப்படிங்கிறப்போ தாயிட்ட இருந்த கால்சியமை வந்து பேபி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம மதருக்கு வந்து என்ன ஆகும்னா அதில் கால்சியம் வந்து ஒரு டிஃபிஷியன்சி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் சரிவிகிதத்தில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் 40 இயர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வந்து சிவியராக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே ப்ரெக்னென்சி டைமில் நம்ம சரியான கால்சியம் எடுக்காதனால. நிறைய பேருக்கு கால்சியம் மாத்திரை ஒத்துக்கூடாது, வாமிட்டிங் இருக்கும், சிலருக்கு டைரியா போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸோட என்ன காம்பினேஷனில் எப்போ எடுக்கலாங்கிறது கேட்டுக்கோங்க. இன்னொன்று ஃபுட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கருப்பட்டி, கீரைகள், எள், இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம், பால் மற்றும் பால் பொருட்களில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கு.
1: சரி, ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா தாய்மை அடைந்த பெண்களுக்கு வந்து பிளட் லாஸ் நிறையா இருக்கும், அவங்களுடைய ஹீமோக்ளோபினில் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவாயிரும். ஆஃப்டர் டெலிவரி அவங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ரத்த புஷ்டிக்கும் உடல் வலிமைக்கும் உள்ள உணவு வகைகள் என்னென்னு சொல்லுங்கள்.
0: இப்போது நீங்கள் HP4 வந்ததுன்னு சொன்னீங்க, 4ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அயன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மூலமாக தான் கொடுப்பாங்க. பட் யூஸ்வலாக அந்தளவுக்கு ரொம்ப வரைக்கும் வராது. அப்படி வருது அப்படின்னு சொன்னால் டயட்டில் வந்து ரொம்ப வந்து நம்ம இது பண்ண முடியாது. கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், HP இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் நார்மலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு லாஸ் ஆகக்கூடிய அந்த லேபர் பெயின், லேபரோட வந்து பிளட் லாஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கன்சீவாக இருக்கும்போது எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டோமோ, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸோ நட்ஸு, அப்புறம் நான்வெஜஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ ஹீமயன், நான் ஹீமயன்லாம் சொல்லுவாங்க. நிறைய நான்வெஜ் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அயன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்.
1: ஆட்டு ஈரல் சாப்பிடலாம்.
0: ஆமா, ஆட்டு ஈரல் சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் எல்லாமே எடுக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்சார்ப்ஷன் இருக்கும். எல்லா ஃபிஷ்ல இருந்து நான்வெஜ், எக், அந்த முட்டையோட மஞ்சள் கருவு எல்லாமே வந்துடும். இப்ப நான்வெஜ் எடுக்காதவங்க வந்து நான்கீம் சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கும் போது, கீரைகள் எடுக்கும் போது விட்டமின் சியோட சேர்த்து எடுக்கணும். ஸோ அப்பதான் என்ன ஆகும்னா அப்சார்ப்ஷன் வந்து ஈஸியாக உடம்புல கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரத்த இழப்புகள் வந்து யூஸ்வலாக டெலிவரியில் இருக்கும், பட் ரொம்ப இருக்காது. அப்படி இருக்கும் போது நம்ம சரி விகித உணவுகள், பேலன்ஸ் டயட், கன்சீவாக இருக்கும் போது எப்படி குழந்தைக்காக பார்த்து பார்த்து நீங்கள் எடுப்பீங்களோ அதே பேலன்ஸ் டயட்டை வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாம்ச உணவுகள் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, சூப்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வந்து ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸை வந்து நிறைய கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஆயில் ஐட்டம்ஸோ இதை வந்து என்ன பண்ணாதீங்க, எப்போவுமே எடுக்காதீங்க. இது எடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய தாய்ப்பால் வந்து குழந்தைங்க எடுக்கும் போது குழந்தையோட ஆரோக்கியமும் கெடும் கண்டிப்பாக. இன்னொன்று, இது சாப்பிட்டா அதாவது குழந்தை கருப்பாகும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இப்போ இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இப்படி சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னு, டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்தந்த உணவுகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா உணவுமே இயற்கையிலே கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ்டாக எல்லாமே எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு சர்விங்கில் ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அது போக பயிர் வகைகள் அதிகமாக எடுக்கணும். ஸோ இப்போ ஃபீடிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சுரக்காய், அந்த பாசிப்பருப்பு போட்டு சுரக்காய் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதே அது போக பார்த்தீங்க அப்படின்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ஜில் வந்து இந்த சூப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக உங்களை ரெக்கவரி வந்து கொண்டு வருது.
1: சரி, டெலிவரி ஆன பிறகு பெண்கள் வந்து பிரசவித்த பிறகு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிடணும்?
0: ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட் தான், தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்தே வந்து பேலன்ஸ்டாக எடுக்கணும். இன்னொன்று, குழந்தைங்க சக் பண்ணும் போது தான் அந்த ஃபீடோட செக்ரேஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிட்டா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முந்தி வந்து இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்கன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டுமே ஹெல்தி தான். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற எல்லா உணவுகளும், நம்ம பாரம்பரிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த கேப்பை இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுனி அரிசி இந்த மாதிரி

0: நிறைய வந்து எடுக்கிறாங்க. நவதானியங்கள் வந்து ஹெல்த் மிக்ஸ்ல எடுக்கிறாங்க. லட்டூஸா எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் வந்து இந்த பால் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த மருந்து தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. ஹெல்தியா நார்மலா நீங்க எடுக்கிற சாப்பாடு, அப்புறம் சாலை மீன், நெத்திலி மீன்ல எல்லாம் ஃபீட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அது போக வந்து பாசிப்பருப்பு, இந்த பயிறு வகைகள், நட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து என்ன ஆகும்னா ஃபீடிங் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர கம்மி பண்ணவே பண்ணாது. ஸோ அது போக வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்து பெஸ்ட் சோர்ஸ். ஒரு ஒரு கை இப்படி வேர்க்கடலை ரெகுலரா சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபீடிங் வந்து நல்ல வேகமா இன்க்ரீஸ் ஆகும்.
1: இப்போ குழந்தைகள் மகப்பேறுக்கு அப்புறமாட்ட பச்சிளங்குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஒன்று மட்டுமே ஆதாரமாக இருக்கும். அந்த பச்சிளங்குழந்தைகள் ஒரு 7-8 மாதம், அதாவது தளர்நடை பயிலக்கூடிய அந்த பருவத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான திட உணவு ஊட்டலாம் குழந்தைகளுக்கு?
0: இல்லை, யூஸ்வல 6 மாதம் வரைக்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் ஏர்லியாக நம்ம 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மீல்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போரேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து சூப்ஸு, அப்புறம் சில கஞ்சி வகைகள். நாங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நாங்கள் சொல்லுவோம். இந்த சத்துமாவு கஞ்சி வந்து நிறைய நட்ஸ்லாம் போடக்கூடாது, அப்போ வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மந்த்துமே வந்து நம்ம ஒவ்வொரு ஃபுட்டுமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுக்கெல்லாம் தாய்ப்பாலுங்கிறது கட்டாயம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ஒவ்வொரு நேரமும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்டில் கொடுங்க. இன்னொன்று, அதிகமாக சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஹை சுகர் குழந்தைக்கு இன்ட்ரூவ் பண்ணவே பண்ணாதீங்க 1 இயர் வரைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸில் நீங்கள் வீனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூப்ஸு, மட்டன் சூப், சிக்கன் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த 7 மாதத்தில் வந்து இட்லி, ரைஸ் எல்லாமே, அப்புறம் கஞ்சி மாதிரி கொடுக்கறது எல்லாமே, நீங்கள் பருப்பு, தால், ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீரைகள் எல்லாமே நீங்கள் மோர் ஓவர் இன்ட்ரூவ் பண்ணிடலாம். 8 மந்த்ஸில் வந்து ஆப்பம், இடியாப்பம், கிச்சடிஸ் இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரூவ் பண்ணுங்கள். ஆனால் அதுலேயுமே என்னென்னா குழந்தைங்களை உட்கார வச்சு, குழந்தை உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னொன்று, நிறைய மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து எல்லாத்தையுமே மிக்ஸில் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ கட்டாயம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து நாங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்வோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் வடிக்கிற சாதத்திலிருந்து கொஞ்சம் கைட்டோ இல்லைனா ஸ்பூன்ட்டோ மசிச்சு குழந்தைய சாப்பிட வைங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆகாரம் கொடுக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்னொன்று மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணியும் பார்க்காதீங்க. சிலருக்கு வந்து இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப புஷ்டியாக இருக்கும், ஏன் குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம குழந்தைங்க வந்து நம்ம ஜெனட்டிக் தான். ஸோ நம்ம எப்படி குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கொடுக்குற உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் கொடுக்கலாம், நேந்திர வாழைப்பழம் கொடுக்கலாம், பூலாஞ்செண்டு பழம் கொடுக்கலாம், சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மசிச்சியும் கொடுக்கலாம், வேக வச்சும் கொடுத்துக்கலாம். ஆனால் அதில் எதுவுமே சுகர் போடாதீங்க, நேச்சுரல் சுகர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய், பீர்க்கங்காய், சவுச்சவ் இந்த மாதிரி நிறைய நாட்டு காய்கறிகளை வந்து குழந்தைக்கு ஃபஸ்ட்டே இன்ட்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அது இட்லிக்கும் கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் ரைஸ்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெய் கொடுத்துக்கலாம், கீரை கொடுத்துக்கலாம், சாம்பார் சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். பட் சால்ட்டு ரொம்ப, சால்ட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், காரம் ரொம்ப வேண்டாம். மைல்டான காரத்தோட குழந்தைக்கு வந்து இன்ட்ரூவ் பண்ணுங்கள். நான்வெஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸில் முட்டையோட மஞ்சள் கருவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹாஃப் எக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே போக போக 1 இயரில் நீங்கள் ஹோல் எக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த 6 மாதத்தில் நீங்கள் முட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 7வது மாதம் முட்டையை வந்து நீங்கள் ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் சரி, சும்மா குழந்தைக்கு வந்து வெங்காயம் போட்டு வரட்டி கொடுத்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு செமிச்சிடும், ஹாஃப் எக் மட்டும் போதும். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஹோல் எக்காக கொடுத்துக்கோங்க. மீன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மீன் வந்து வேக வச்சு மசிச்சு கொடுங்க. அது மாதிரி சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து இந்த கைமா மாதிரி ரெடி பண்ணி குழந்தைக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சோக் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, மேக்ஸிமம் வந்து ரொம்ப சோக் ஆகிற ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து தனியாக குழந்தை கையில் கொடுத்துடாதீங்க. பேரண்ட் நீங்கள் இருந்து தான் என்ன பண்ணணும், அந்த ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணணும். 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் குழந்தை வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ, என்ன காய்கறி வைக்கிறீங்களோ அந்த குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணும். 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளே உங்கள் குழந்தை வந்து கம்ப்ளீட் நார்மல் டயட்குள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தையோட ஹெல்தி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோனோ மொபைலோ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாது. டிவி, மொபைல் யூஸ் பண்ணி குழந்தைக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க.
1: குழந்தைகள்ங்கும் போது 5 வயது வரைக்குமே குழந்தைகள் தான், நீங்கள் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த 10 பருவத்து குழந்தைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாகவும் இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி ஏஜில் அவங்களுக்கு என்னென்ன

0: உணவுகள் தரலாம், எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி குறிப்பிடுவீங்க?
1: ஸோ இது இந்த ஏஜ் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஏஜ். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இந்த பீரியட்ஸில் வந்து நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து டிவி ஆட்ஸு அப்புறம் பார்க்குற ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். பட் அந்த ஏஜில் தான் நம்ம என்ன பண்ணால் ஹெல்த்தியாக கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ பியூபர்ட்டி அப்படிங்கிறப்போ நம்ம அப்போ வந்து இந்த களி கொடுத்தாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி ஆக்சுவலாக. உளுந்தங்களி கண்டிப்பாக கொடுத்து தான் செய்யணும். உளுந்தை வந்து ரொம்ப யூட்ரஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ கருப்பட்டி கண்டிப்பாக அதை சேர்க்கணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்ஸு கொடுங்க. ஆனால் இது எதுவுமே குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. பட் வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ என்ன பண்ணுங்கள், உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, அது போக வந்து சத்துமா உருண்டை, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் இப்போ கொடுக்கறது தான் உங்கள் யூட்ரஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு கல்யாணம் ஆகி டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பியூபர்ட்டி பீரியட்லேயே பெண் பிள்ளைகளை வந்து நம்ம வந்து பயிற்றுவிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பசங்கள் அப்படிங்கிறப்போ இந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். பட் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்ஸ், பரோட்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியங்கிறது நம்ம குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கக்கூடியது. அந்த 5 வயசுக்குள்ளே நீங்கள் பிள்ளைங்களை என்ன டீச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டீனேஜர்ஸில் வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கை குழந்தைங்க வச்சுருக்க பேரண்டெல்லாம் என்ன பண்ணுங்கள், இப்போவே உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணுங்கள், உளுந்து கொடுங்க. சின்ன வயசுலேயே 1 இயருக்கு அப்புறம் களி கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க, வெளியிலேருந்து எதுவுமே வாங்காதீங்க மேக்ஸிமம். இதெல்லாமே வந்து ஆடு. பட் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்ஸ் நிறையா கொடுங்க, ப்ளஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சாலட்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த 5 இயர்ஸ் பிள்ளைங்களும் கலர்ஃபுல்லாக ஆசைப்படுவாங்க, 12 to 15 இயர்ஸ் பிள்ளைங்களும் கலர்ஃபுல்லாக ஆசைப்படுவாங்க. என்ன ரீசன்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமான டேஸ்ட், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க. வீட்டில் சமைச்சு கொடுங்க. ஸோ என்னைக்காவது ஒருக்க வந்து அவங்க வந்து வெளியிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், வீட்டில் மேக்ஸிமம் மதர்ஸ் வந்து குக் பண்ணுறது வந்து பிள்ளைகளுக்கே வீட்டில் ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குற மாதிரி நம்ம அஜினோமோட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஹெல்த்தி ஃப்ரைட் ரைஸாக கொடுக்கலாம். ஸோ அதுபோக நூடுல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ கோதுமையில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பரோட்டா விருப்பப்படுறாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கோதுமை பரோட்டா வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அவுட் சைடில் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னாலும் ஹெல்த்தியாக ஃபுட் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது பிள்ளைகளுக்கு வந்து அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இப்போவே டீச் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
0: சரி டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. இந்த காலம் வந்து ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. எல்லாருமே இப்போ ஐடி ஃபீல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரே சேரில் 24 hours அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. உட்கார்ந்து அப்படியே முதுக சாய்க்க கூட முடியாமல் கழுத்தெல்லாம் இங்கே முதுகு தண்டு வடம் எல்லாம் பாதிக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், அதே நேரம் அவங்க என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும்?
1: ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா ஐடி ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட கூட டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவங்க பர்கர் ஆர்டர் பண்ணுறது, பீஸாஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. பட் இதெல்லாமே வந்து அந்த அவசர காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய உணவுகளாக இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பட் நாங்கள் என்ன சொல்வோன்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட சுண்டல் அவுச்சி கையில் கொண்டு போய் என்ன பண்ணலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று, நிறைய பேருக்கு வந்து உடல் உழைப்பு இல்லை, ரொம்ப கம்மி, உட்காந்தே பார்க்குற ஒர்க்கில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஒரு 1 hour once வந்து கொஞ்சம் எலும்பி கொஞ்சம் முதுகுகளை வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது, ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு, அதாவது நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு பெப்சியோ மிராண்டாவோ இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பக்கம் போகாமல் ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிக்கலாம், ஒரு வாட்டர் கேனில் மோர் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. பட் இது உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி. பட் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடும் போது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய நிறைய விஷயன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் கண்டிப்பாக நல்லா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்டிவ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கை போல் சாதம், பட் அந்த சாதத்துக்கு டபுள் போர்ஷனாக உங்களோட வெஜிடபிள்ஸும் க்ரீன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் நாங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து கம்மியாக ஆக ஈஸியாக பாடி வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒரு 50 kg இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக

0: கண்டிப்பாக ஒரு 50 to 60 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கணும். பட் சராசரியாக தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறோங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம வந்து ஒரு 30 to 40 கிராம் ப்ரோட்டீன் தான் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுங்கன்னு நான் சொல்லலை. பட் எக் எடுங்க, ஒரு முட்டை மஞ்சள் கருவு எடுக்கிறீங்களா, மஞ்சள் கருவு வந்து ஒன்று மட்டும் எடுங்க. வெள்ளக்கருவு 4-5 வெள்ளக்கரு கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஆனால் மஞ்சள் கருவு கண்டிப்பாக ஒன்று மட்டும் சாப்பிடணும். அதுலேயுமே யார் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லை, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக கூட ஒரு மஞ்சள் கரு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் டாக்டரோட அட்வைஸோட நீங்களாம் எடுக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ப்ளஸ் வந்து வேர்க்கடலை, அவிச்ச வேர்க்கடலை, அவிச்ச மக்காச்சோளம், இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, நாட்டு மக்காச்சோளம், அது போக பாசி பயிறு, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாமே குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள். அதிகமாக குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்கலாம், பட் ஒரு ஏஜ் குரூப் வரும்போது பாதாம்னா ஒரு 8 to 10 நம்பர்ஸ்க்குள்ள டோட்டலாக எல்லா நட்ஸும் சேர்த்து ஒரு 12 to 15 நம்பர்ஸ்க்குள்ளே ரெகுலராக நட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் ஸ்விம்மிங் போங்க. வீக்லி 2 போனால் போதும், வீக்லி இல்லைனா ஒன்ஸ் எனக்கு டைம் இருக்குன்னா ஒன்ஸ் மட்டும் போய்க்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டு அதுக்கான எக்ஸசைஸ் நிறைய இருக்குது யூடியூப்ஸில், அந்த மாதிரி ஒரு ஜும்பா டான்ஸோ இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க.
1: ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை கலோரி உணவு எடுத்துக்கணும் மேடம்?
0: இது வந்து ஒரு நாளைக்கு தோராயமாக சொல்ல முடியாது, அவங்களோட ஹைட் வெயிட் வச்சு தான் மேம் சொல்ல முடியும். அதாவது 1800 to 2000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஹைட் வெயிட் வச்சு தான் சொல்ல முடியும்.
1: இப்போ வந்து ஒபிசிட்டி அதிகமாக காணப்படுது. இப்போ இருந்த இடத்த விட்டு அசையாத அளவுக்கு நமக்கு வேலைகள் பழு வந்துருச்சு. எல்லா பெண்களுமே இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வீட்லேயும் நேரம் இருக்கிறதில்ல, ஆஃபீஸ்லேயும் நேரம் இருக்கிறதில்ல, ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. நிறையா தவறான ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்து அவங்க உடலில் கொழுப்பெல்லாம் அதிகமாக ஏறி எக்ஸசைஸ் இல்லாமல் அவங்க ரிஜிடாக உடம்பெல்லாம் ரொம்ப இதாகி குண்டாக போயிடுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சரி வீத சம உணவு இந்த ஒபிசிட்டிக்காரங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது?
0: இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க அப்போ எடுத்த உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள், கலப்படம் இல்லாத உணவுகள். பட் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே ஹைப்ரிட். ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம். இன்னொன்று நிறைய கலப்படங்கள். நம்ம என்னதான் நம்ம ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து சாப்பிட்டாலுமே வெஜிடபிள்ஸ்ல என்ன பண்றாங்க, கலப்படங்கள் எல்லாமே எதுவுமே கிடையாது.
1: உரங்கள் வந்து
0: உரங்கள் அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அதிகமாக ஆட் பண்றாங்க. இது ஒன்று ரீசன். இன்னொன்று ஒபிசிட்டிக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மிக்சி கிரைண்டர் அதுங்கிறத விட நிறைய பேருக்கு உட்காந்து பார்க்குற ஒர்க் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து மாடை வந்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உழுவாங்க. ஸோ அவங்க தோட்டத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனில் நம்ம இல்லை. எல்லாமே ஈஸியாக கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான உலகத்துக்குள்ள நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே மூவ் பண்ணிகிட்ருக்கோம்.
1: கேட்ஜெட்ஸ்,
0: ஆமாம். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட். இன்னொன்று கரெக்டான டைமுக்கு தூக்கம் கிடையாது. நம்ம எங்கள் ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, அவங்களுக்கு கரெக்டாக தூக்கம் கிடையாது. இன்னொன்று ஃபோன் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறனால நம்ம 10:00 படுத்திங்கன்னா காலைல 5:00 பெட்லேருந்து எழும்புங்கன்னு சொல்லுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது, அது சன்லைட்டே அவங்க மேலே படாது. 8 மணியா 9 மணியா 10 மணியா அந்த டைம் தான் அவங்க எழும்புறாங்க. ஸோ சன்லைட்டே நம்ம மேலே படலை அப்படிங்கிறப்போ எப்படி நம்மளுக்கு விட்டமின் டியோ கால்சியமோ நம்ம உடம்புல கிடைக்கும்? ஸோ விட்டமின் டி குறைபாடு இருந்தது அப்படின்னாலே அதிகமாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாகும், தைராய்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நிறைய வருது. இன்னொன்று உட்கார்ந்த இடத்துலயே ஆர்டர் பண்ணி சாப்பாடை வாங்கி சாப்பிட்றது தான் பெரிய விஷயமா
1: இருக்கு.
0: அதுதான் உண்மை. குக் பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியா இருப்போம், பட் புக் பண்ணி சாப்பிட்றனால அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மெனுஸ் உள்ள வருது, அவங்க டச் பண்ணா போதும், பே பண்ணா கையில கொண்டு கொடுத்துருதாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஹெல்தின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய மைதாஸ் அதிகமா ஆட் பண்றாங்க. இதெல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெயிட் வந்து வெயிட்ட வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருது. அது வந்து வெயிட் அதிகமாக ஆக நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் சோம்பேறியா தான் ஆகும். நம்ம அப்படியே மூளை வந்து என்ன ஆகும், மந்தமாக ஆரம்பிச்சிருது. ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில வாக்கிங் போங்க, ஒரு வெளில எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெட்மில், ஆனால் வாக்கிங் போங்கன்னு சொன்னால் நான் ட்ரெட்மில்ல போறேன்னு சொல்லுவாங்க. ட்ரெட்மில் வந்து வீட்டுக்குள்ள பண்றது அது பண்ண முடியாது, வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க பண்ணலாம்.
1: பீச்சுக்கோ போய் பார்க்கிங்,
0: விட்டமின் டி சன்லைட் மேல படணும்ல, பட்டாதானே நம்ம உடம்பு வந்து

0: எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணும். ஸோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன், உள்ளுக்குள்ளே உட்காந்து நான் டேப்லெட் போட்டு என் ஹெல்த்தை பார்த்துப்பேங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த டேப்லெட் போட்டால் எனக்கு இந்த ஹெல்த் நல்லது. ஸோ செல்ஃபாகவே சாட் ஜிபிடி கேட்குறாங்க, எனக்கு இது ப்ராப்ளம், இது நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப தப்பான விஷயம், இதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபுட்டு வந்து ஹெல்தி, அதாவது தாய்ப்பாலிருந்து நம்ம எடுக்கிற உணவுல இருந்து தான் நம்ம வந்து ஹெல்தியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுமே நீங்கள் செலக்ட் பண்ணும். ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்கும் போது எத்தனை தடவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் போடுறது மாதிரி 10 தடவை செலக்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ஓகேயா, என் ஹெல்த்துக்கு ஓகேயா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க. இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே டயபெட்டிக், கார்டியோவாஸ்குலர் ப்ளஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இல்லாமல் போயிடும்.
1: சரி மேடம், நல்ல அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பஜ்ஜி, வடை, ஒரு கடலை உருண்டை, ஒரு பொரிகடலை உருண்டை, ஒரு அதிரசம், முறுக்கு, இதெல்லாம் செய்து கொடுத்தா இதெல்லாம் என்ன ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, எங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க பிள்ளைங்க. நம்ம அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
0: மேம் முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கும், வெளியில வர எந்த ஸ்நாக்ஸும் கிடைக்காது. ஒரு ஒரு சீசனல்ல என்ன பண்ணுவாங்க, பண்டிகை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு எல்லாம் போடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து வெளியில சாப்பிட்றதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. பட் இப்ப அப்படி கிடையாது, இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல நம்ம என்ன நினைச்சாலும் உடனே வாங்கி சாப்பிட முடியும். ஸோ அது வந்து இவங்களுக்கு என்ன, இதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது, இது வீட்டில் ரெகுலராக போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியில அதாவது அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா கொடுக்குற ஆடு இதுதான். இப்போ KFC சிக்கன் அது பார்த்தோன்னு பிள்ளைங்க என்ன செய்வாங்க,
1: ஆசைப்படுறாங்க.
0: அதாவது ஒரு ஒரு கண்ணில இருந்து அந்த ஆசை போய் என்ன பண்ணுதுன்னா நாக்குக்கு போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு மைண்ட் வந்து செட் ஆயிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சத்துமா உருண்டையை வச்சுட்டு ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ வைங்களேன், பிள்ளைங்க எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த நூடுல்ஸ் தான் எடுப்பாங்க, சத்துமா உருண்டைக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இன்னும் எவ்வளோதான் கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் வந்து இல்லை. ஸ்கூல் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸில் ரெகுலராக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்கலாம். இது சாப்பிட்டா இந்த டிசீஸ் வருங்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் அதாவது நிறைய மாற்ற முடியுமான்னு தெரியலை, பட் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேரண்ட்ஸ் சொன்னால் ரொம்ப கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. இப்போ யாரோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஈவன் என்னோட பசங்களா இருந்தாலுமே நம்ம அம்மா வந்து சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. பட் சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். என்னென்ன ஃபுட்டை நீங்க எடுக்கிறீங்கிற கவுன்சிலிங் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து கொண்டு வந்து காலேஜஸ் வரைக்கும் நீங்க அதை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணா நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்தியா கொண்டுட்டு வரலாம்.
1: நல்லா சொன்னீங்க. 2026 செப்டம்பர் மாதத்தை தேசிய நுண்ணூட்ட சத்து மாதமாக அனுசரிக்கிறாங்க. கடைசியா நேயர்களுக்கு இந்த மாதத்துக்கான அந்த ஆரோக்கியத்தை குறித்து வேற என்ன தகவல் நீங்க சொல்ல விரும்புறீங்க டாக்டர்?
0: ஆரோக்கியங்கிறது செப்டம்பர் மந்தோட முடிய போற விஷயம் கிடையாது, எப்பவுமே தொடர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம். பட் இந்த மந்த் வந்து இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அவேர்னஸ் கொடுக்கலாம், இன்னும் நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை அப்படியே விடாம உங்களுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அஸ் அ பேரண்ட், அஸ் அ அடல்ட், இங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல விஷயங்களை கேரி பண்ணி கொண்டு போங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டு நம்ம எடுக்கிறோங்கிறத விட எப்படி ஃபுட் நம்ம எடுக்கிறோங்கிறத ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான உணவோட சரியான விதிமுறை. ஸோ நாங்கள் யூஸ்வலாக சொல்லுவோம், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறத விட என்ன அளவில் சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஆமாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நோ சொல்கிற விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள். அதாவது வெயிட் அடிக்ஷனுக்கோ சில டயபெட்டிஸ்க்கோ நாங்கள் சொல்கிறது நோ சொல்லி பழகுங்க. நோ வந்து ரொம்ப தைரியமாக சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, வெயிட் அடிக்ஷனுக்கோ சரி மற்ற எந்த விஷயத்துக்கோ சரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்ன வரும், ஈஸியாக கிடைக்கும்.
1: பாரம்பரியமா சாதத்தை சாப்பிட்டு வளர்ந்துட்டோம், அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது மனசு தவிக்குது. நைட்ல ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்டாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. ஸோ அந்த டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வந்து எப்படி அவங்க நல்லா ரெஸ்ட்ஃபுல்லா தூங்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன வழிகளை பின்பற்றலாம்?
0: ஸோ டயபெட்டிக் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய இருக்கு தமிழ்நாட்டிலாம் வந்து 100 பேர்ல 15 பேருக்கு வந்து டயபெட்டிக் இருக்குதுங்கிற சர்வே இருக்குது. பட் நம்ம வந்து

0: முந்தி வந்து ஹிஸ்ட்ரி அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்மளுடைய ஒர்க்கு ப்ளஸ் நம்மளுடைய வெயிட்டு, அதாவது ஒபிசிட்டியாக இருந்தோம் அப்படின்னா டயபெட்டிக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது டயபெட்டிக் இருக்குது, ஜூனியல் டயபெட்டிக் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது என்ன ரீசன் அப்படிங்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ சுகர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத விட என்ன அளவில் சாப்பிட்றோங்கிறது முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டயட் வந்து இப்போ டயபெட்டிக் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு உணவு வந்து ஒத்துக்கணும். ஒருத்தர் வந்து நான் கவுனி அரிசி சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதே கவுனி அரிசி இன்னொரு பேஷண்ட் சாப்பிடும்போது எனக்கு வயிற்று ஓட்டம் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களே அவங்கள என்ன பண்ணுனா செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். எனக்கு எந்த உணவு சாப்பிட்டா சுகர் கூடுது, எது எது வந்து சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அதிகமாக பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் சொல்கிறது ஃபைபர் அதிகமாக எடுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய காய்கறிகள் கீரைகள் வந்து சில பழங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மாம்பழம், பலாப்பழம், இந்த வாழைப்பழம், இது ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதில் வாழைப்பழம் வந்து எப்போவாவது வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சின்ன பூலாஞ்சண்டு பழம் வேணால் ஒன்று வேணால் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், சுகர் கூடிடும் சொல்லுவோம். பட் அந்த செவ்வாழைப்பழம் எடுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சுகர், சீனி, வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுவுமே கம்ப்ளீட்டாக எடுக்காதீங்க. அது போக தேன் எடுக்கலான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சுகர் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். ஸோ காலையில் வந்து எழுமுனிங்கன்னா நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ஒரு பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ வித்தவுட் சுகரில் எடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக 8:30 முடிச்சுருங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. மதியம் எடுக்கிற லஞ்ச் வந்து பேலன்ஸ்ட் மீலாக இருக்கணும். நைட்டு 7 உங்களை டிஃபனை முடிச்சுட்டு டேப்லெட் போட்டணும். சப்போஸ் எனக்கு நைட் ரொம்ப பசிக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் லோ கேலரி, ஈவன் ஒரு கொய்யா வச்சுக்கலாம், கொய்யா காய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு ஆரஞ்ச் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை கொஞ்சம் பொறிகள் இந்த மாதிரி பப்பாளி பழம் இதெல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு கிளாஸ் மில்க் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸ் மில்க் வித்தவுட் சுகரில் எடுத்துக்கோங்க. இதுதான், இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும்.
1: சரி மேடம், 40 மேலே 60 முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, தோள்பட்ட வலி எல்லாம் வந்துடுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டு வந்த உணவுகளில் இருந்த சத்து இப்போ இருக்கிறதில்ல. பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எச்சங்கள் விளைபொருள்களில் சேர்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம விஷத்தை தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து பிராய்லர் சிக்கன் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆகாரம் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. சதை நிறையா வைக்கணுங்கிறதுக்காக அந்த கோழிகளுக்கு சங்கு சிப்பி இதெல்லாம் அரைச்சி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகளை பிள்ளைங்க பொண்ணுங்க எடுத்துக்கும் போது கர்ப்பப்பை சம்மந்தமான யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. பெரியவங்களுக்கு முட்டி வலிகள் ஜாயின்ட் ஸ்பெயின் வர மாதிரி இருக்குது. அதை என்ன உணவு முறை மூலம் தவிர்க்கலாம் மேடம்?
0: இல்லை 40 மேலே வந்து நம்மளுடைய ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. நம்ம குழந்தை பருவத்துக்கு திரும்ப திரும்பிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பாடி பெயின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் பிராய்லர் சிக்கன் அது ரீசெண்டாக நிறைய சர்வே பண்ணாங்க. பட் அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் கிடையாது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன்லேயும் ஒன்று தான், நாட்டுக்கோழி பண்ணக்கோழி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் ப்ரோட்டீன், எக்கும் அதே மாதிரி தான். ஸோ பட் ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ், ஏன்னா மூட்டு வலி வந்துடும் கண்டிப்பாக கால்சியம் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 40 ஆயிடுச்சு, ஒரு லேடிஸாக இருந்தால் மெனபாஸ் அந்த இதுக்கு நம்ம போயிட்டுருப்போம். ஸோ அந்த மெனபாஸ் டைமில் கண்டிப்பாக கால்சியம் டேப்லெட் டாக்டர்ஸ் போட சொல்கிறாங்க. அது கட்டாயம் போடுங்க, ஏன்னா டெலிவரியில் நம்மளுக்கு வந்து நிறைய கால்சியம் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி போடும்போது ஓரளவுக்கு கால்சியம் வந்து என்ன பண்ணுவோம், டெஃபிஷியன்சிஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, நல்லா சன்லைட்டில் போகிற மாதிரி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக வேலை கிடையாது, சன்லைட்டில் நிற்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகள், டைமிங்க்கு கரெக்டாக சாப்பிடுங்க. 40 மேலே நிறைய பேர் டைம் சாப்பிட மாட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 11:00 சார் ஸ்கிப் பண்ணவே செய்வாங்க, அதெல்லாம் ரொம்ப டயர்டாகிரும். பேசிக்காக நான் சொல்கிறது ப்ரோட்டீன் தாங்க. ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடி ஈஸியாக டயர்ட் ஆகாது. கார்ப்ஸை வந்து லிமிட் பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுங்க, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக எடுங்க, ஃபேட் லிமிட்டாக எடுத்துக்கோங்க, ரெகுலராக போகிற ஒரு வாக்கிங் போங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்காதிங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். பட் அதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஹெல்தி இருக்கணும். ஸோ அன்ஹெல்தியாக எந்த ஃபுட்டும் சாப்பிட்ற மாதிரி போகாதீங்க. அடிக்கடி வந்து என்ன பண்ணுங்கள், வெளியில் போய் வாக்கிங் போங்க. அது போக வந்து 60 வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் 40 to 60 வந்து நம்மளுடைய ஹெல்த் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த டைம்னா சுகர் வரும், கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஆரம்பிக்கிற டைம். ஸோ அதுக்கு முன்னக்கூட்டியே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி சரி பண்ணணும்.

0: இல்ல அந்த ஏஜ் குரூப்ல நான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறமாவது என்ன பண்ணணும்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை உடம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க.
1: இது வரைக்கும் சத்தான உணவுகள் மற்றும் பேலன்ஸ்டு டயட் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
2: ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாபேக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேவை யாத்திரை குழுவினருடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், சேவை உணர்வின் அடிப்படையில் 4 கோடி ஏழை மக்கள் வீடுகளை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பிரதமரின் வேளாண் நிதி உதவி, சூரிய ஒளி இல்ல திட்டங்களால் கடைகோடி மக்களும் பயன்பெற்றிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய அரசியலுடன் சேவைக்கான உணர்வு இணைந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு அதுவே உந்து சக்தியாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் சிற்பிகளான இளைய தலைமுறையினரே அதன் பயனாளிகளாகவும் திகழ்வார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது சேவை யாத்ரீகர் குழுவினர் மரம் நடுதல், தூய்மை இயக்கம் போன்ற தங்கள் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாளை முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு கர்நாடகம் திறக்க வேண்டிய காவிரி நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தேசிய வளர்ச்சியில் இந்திய கடல்சார் பிரிவு முக்கிய அங்கம் வகிப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். உலக கடல்சார் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடல்சார் வர்த்தகத்திலும் மேம்பாட்டிலும் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிகு சேவையை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். கடல்சார் கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தொழில்நுட்ப உதவிகளுடன், பயிற்சிகளுடனும் இதர சேவைகளுடனும் முன்னெடுத்துச் செல்வதை இத்தினம் வலியுறுத்துகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த கைபேசி தேவையில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 13வது வருடாந்திர பொது விவகார கூட்டமைப்பு அமர்வில் இன்று உரையாற்றிய அவர், ஆண்டொன்றுக்கு 33 கோடி கைபேசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய 5 நிறுவனங்கள் தங்களது கைபேசிகளை நம் நாட்டிலேயே தயாரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி பெருக்கம், உள்நாட்டு மதிப்பு கூட்டல், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது, மீட்சி, இந்தியாவின் உலகளாவிய போட்டியை மேம்படுத்துவது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு கைபேசி உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. சர்வதேச அளவில் சமையல் எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தலைமை செயலகம் நகரப்பகுதிக்குள் அமையும் என்றும் இதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று

0: வருகிறது என்றும் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதனிடையே இவ்விரு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு தாவேகா சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அஇஅதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் தாவேகாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கல்வி கட்டமைப்பு முறையில் பெரிய மாற்றங்களை நோக்கமாக கொண்டு தேசிய புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிப்பதோடு திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகளை முன்னெடுத்துச் செல்லுதல் போன்றவற்றிற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளுக்கு மாணாக்கரை தயார்படுத்துகிறது. ஆராய்ச்சியை வலுப்படுத்தி கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடைமுறைகளை இதன் கீழ் உருவாக்கியுள்ளது. மாணாக்கர் விரும்பும் வகையில் கல்வியை மேலும் இலகுவாக்கி அனைத்தையும் உள்ளடக்கி எதிர்கால வாய்ப்புகளின் திறவுகோலாக புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை பிரிவு உதவி பேராசிரியர் திரு அரவிந்த் கூறுகிறார்.
2: நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8வதுலயே அவன் வந்து ஒரு ஒகேஷனலா இன்னொரு குரூப்பை செலக்ட் பண்ணி படிக்கும் போது எதுல திறன்பட மேம்படலாம் அப்படிங்கறத அவனால ஒரு 10 வயசுல முடிவு பண்ண முடியும். ஒரு 15 வயசுல அவன் வெளியே போகும்போது அறிவியலா இருக்கட்டும், தொழில் நுட்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்குறதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 600,000 கூடுதலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக செய்திகள் வருவதை தமது சமூக வலைதள பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் பனை சார்ந்த தொழில்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வகை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நீங்களாக மாநிலம் முழுவதும் 37 மாவட்டங்களிலும் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படையினர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் பங்களிப்புடன் பனை விதைகள் நடும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சேலம் கிளை சார்பில் 26 புதிய அரசு நகர பேருந்துகளின் சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். ஓமலூர், நல்லசமுத்திரம், தோப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் கூறியுள்ளார். இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
4: ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 600 டிபிசி டெங்கு பிரீடிங் செக்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் அது 1000ஆக நம்ம உயர்த்தியிருக்கோம். எல்லா இடத்திலையும் நம்ம இந்த ஒர்க்கு வந்து தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
0: தஞ்சை அரண்மனை வளாகத்தில் மன்னர் 2ஆம் சரபோஜியின் 249வது பிறந்தநாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 மேற்பட்ட விசைப்படை

0: படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மூன்றாவது நாளாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆசிய விளையாட்டு கபடி அரையிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி முன்னேறியுள்ளது. இந்தியா சீனா தைபேயை 32-17 என்ற கணக்கில் இன்று வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. உஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், துடுப்பு படகு போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற சத்னம் சிங் சல்மான்கான் இணைக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி துள்ளல் தாளமாக வளம்பெற காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக.

மதிய சாப்பாடு சாப்பிட்டு கண்ணசரக்கூடிய இந்த நேரத்தில் செவிகளையும் மனங்களையும் துள்ளலாக தாளம் போட வைக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த துள்ளலான பாடல் ஒலிக்கிறது ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

2:37 நிமிடத்தில் நம் மனங்களை மட்டுமில்லாம நம்மளையே ஆட்டம் போட வைக்க பாடலாக அடுத்த பாடல் வருகிறது மாநகர காவல் திரைப்படத்திற்காக.

2:42 கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய மதுரை தென்றல் நிகழ்ச்சி துள்ளல் தாளமாக வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது சிம்மராசி திரைப்படத்திற்காக.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது தர்மா திரைப்படத்திற்காக.

0: இதுவரை துள்ளல் தாளமாக கேட்டு ரசித்த மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: அதாவது
3: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
4: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அகாஷ்வாணிக்கா எப்போ கேளுங்க.

0: அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
2: இன்னும் சில நிமிடங்களில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
3: நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் அதிகபட்சமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், உதகமண்டல மலைப்பகுதிகளில் 12.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை நிலவக்கூடும். குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக நாளை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஏனாம் கடலோர பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகமாக குறைய வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா, கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கிழக்கு தெலுங்கானா, தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55

0: முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும். வடமேற்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் தென்மேற்கு ஜார்க்கண்ட் மாவட்டங்களில் இன்று முதல் செப்டம்பர் 25 அதாவது நாளை மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டிலட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரள முதம்.

செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்பது போல ஏங்கி நின்று பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள், கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். குறளன் 395 அதிகாரம் கல்வி.

0: செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்போல ஏங்கி நின்று பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள். கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். குறள் எண் 395 அதிகாரம் கல்வி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: நேரம் 5:31. இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மதுரை தன்னல் கேட்டிருக்கோம். நேரம் 5:40 தேசிங்கராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் 5:50 மதுர தென்றல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக குட்டி புலி திரைப்படத்திறந்த பாடல் கேட்கலாமா?

நேரம் 5:55 நிறைவான பாடல் மதுர தெந்தலில் வடகரி திரைப்படத்திலிருந்து.

நேரமாலை 6:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு வட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல் கேட்கலாம், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல் ஒலிக்கும், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் AK தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி SEAD வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். சென்னை இன்றிலாக இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல்,

28-30 இருக்கு நலமாய் வாழ. இதில் மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதனை எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். நாடகத்தின் தலைப்பு என் கண்ணில் பார்வை என்றோ. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: இனி தொடர்கிறது மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: Is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said service should be the main purpose of life and must be inherent in every individual. He said that in politics too, service should remain the guiding principle, even when one reaches the highest position. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris travelling on the Yatra from Vadnagar to Varanasi.
4: सेवा यही मुख्य हमारा काम होना चाहिए और हम सेवा कर कर के ही सेवा का संदेश देंगे, शब्दों में नहीं देंगे. हमारे आचरण से लोगों को पता चले कि राजनीति में सत्ता कितनी ही क्यों न बड़ी हो जाए, लेकिन हमारा मार्ग सेवा का ही रहेगा. हम कभी भी सेवा के मार्ग से नहीं विचलित होंगे. कितने ही ऊंचे शिखर पर पहुंचेंगे, लेकिन सेवा परमो धर्म इस भाव को लेकर आगे बढ़ेंगे.
3: The Prime Minister said, service is the biggest driving force. He said whether it is PM Kisan or the PM Surya Ghar Yojana, countless such schemes are recognized for their last mile delivery. The Prime Minister said it is only when there is a spirit of service, 4 crore poor have received permanent houses. Chief of Defence Staff General N.S. Rajasubramani today stressed the need for India's defence acquisition system to adapt swiftly to keep pace with the changing character of warfare. Addressing an event organised by a media house in New Delhi, the CDS highlighted the importance of the integration of technology, data and industry in strengthening the defence ecosystem. He stressed upon the need to have the means to sustain, replenish and repair weapons in the battlefield. The government

0: எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
1: ஏலே உங்களுக்கு மென்று தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூந்துட்டானா? அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா தும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கு ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
3: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

நேரம் மாலை 6:17, நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரமறை 6:22 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ்

0: இன்னும் ரெண்டு நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா உனக்கு தான் அடி பண்ணலையே.
1: ஏம்மா இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
6: எதுக்குப்பா, படிக்க போறியா?
5: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
6: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
5: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
7: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
8: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
6: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
5: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
8: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
6: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
5: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
9: இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25%-ஆக மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய கடல் பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து

0: கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2 நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக்கா அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியில் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இரவு 11 மணிக்கும் அதிகாலை 1 மணிக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்துக்கு மிக அருகில் கரையை கடந்தது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் பனை விதைகள் நடும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு தாரேஸ் அகமது தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேராத 1932 மாணவர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். வேலூரில் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் 100 மேற்பட்ட மாணவர்கள் தூய்மை பணி மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு இன்று தொடங்கியது. அரியலூரில் பேரிடர் கால மீட்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்றது. திருப்பூரில் 17வது நூலிழை ஜவுளி தொடர்பான 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது.

சென்னை கிண்டியில் வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்லஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4,000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:41 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

நான் மகாநல்ல திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் மாலை 6:45. மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக இதோ.

நேரமாலை 6:50 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத் தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதோ அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக.

நிறமாலை 6:55 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத் தென்றல்.

இனி தொடர்கிறது சேவை செய்திகள். திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய குற்றையன் 699 அதன் கீழ் 26 சட்டப்பிரிவு. திண்டுக்கல் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல் நிலையத்திலிருந்து வந்த அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் மனைவி ஆரோக்கியம்மாள் வயது 59 இம்மாதம் 16/9/2026 முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன திருமதி ஆரோக்கியம்மாள் அடையாளம் மாநிறம் தோற்றமுடையவர், 4.5 அடி உயரம் உடையவர், கடினமான தோற்றம் கொண்டவர், தடிமனான தோற்றம் கொண்டவர். இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல் தொலைபேசி எண் 99 42 62 22 00 மற்றும் காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் தொலைபேசி எண் 98 94 08 17 12.

தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் முதலிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம், மதுரை மாபெரும் தனியார் வேலை வாய்ப்பு முகாம்.

மதுரை கல்லூரியில் 10/10/2026 சனிக்கிழமையன்று நடைபெறவுள்ள இந்த முகாம் குறித்த செய்தி குறிப்பினை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற சனிக்கிழமை 10/10/2026 அன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மதுரா கல்லூரி மதுரையில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 200-க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு வேலை நாடுபவர்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இத்தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் பட்டப்படிப்பு முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படித்த வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதி ஏற்ப வேலை வாய்ப்பினை பெறலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்கள் விவரங்களை www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: 7 மணி இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ கே தனசேகரன் அவர்கள்.
1: திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள படைக்கல உடை தொழிற்சாலை வளாகத்தில் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் இயக்கம் 3.0 ஒரு மரம் தாயின் பெயரில் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தொழிற்சாலை வளாகத்தில் 3000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படைக்கல உடை தொழிற்சாலை தலைமை பொது மேலாளர் திரு பி எஸ் ரெட்டி மற்றும் திருமதி வீணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 42 வகையான நாட்டு மர இனங்களைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தனர். இதில் 100 மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் நீர்நிலைகளை பாதுகாக்க அப்பகுதியில் உள்ள 2 பெரிய குளங்களை தூர்வாரும் பணியிலும் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை பொது மேலாளர் திரு பி எஸ் ரெட்டி, இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஆயுத ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கம் 3.0 ஒரு மரம் தாயின் பெயரில் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தொழிற்சாலை வளாகங்களில் பசுமை பரப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏரிகளுக்கு செல்லும் மழைநீர் கால்வாய்களை தூர்வாருதல் போன்ற பணிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் நீர்த்தேக்கத்தின் அளவுகள் குறித்தும் 16 மதகுகளின் உறுதித்தன்மைகளை குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விரைவில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்போவதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சசிகாந்த் செந்தில் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டம், பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம், மண்வள அட்டை திட்டம், சூரிய சக்தியால் பம்பு செட்டுகள், தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் ஆறு மற்றும் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பது குறித்தும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவது குறித்தும் விளையாட்டு இளைஞர் நலத்துறை சார்பில் கேலோ இந்தியா திட்டம் ஆகிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில், பேரிடர் காலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிலவுகின்ற முக்கிய பணிகள் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அனைத்து ஏரி குளங்களில் தூர்வாரி ஆழப்படுத்தி மழைநீரை

0: தெரிவிக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் மனு வழங்கியதன் அடிப்படையில் இன்னும் துரிதமாக பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் 2 மடங்காக பணி செய்ய ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் உருவாவதை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இருப்புகள் தயார் நிலையில் வைக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படியும் தொழிலாளர் துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கடந்த 2 மாதங்களில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழித்தல் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தலில் 2 குழுக்களாக இணைந்து தொடர்ச்சியாக கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது தடை செய்வது குறித்து முன்னேற்பாடுகள் தொடர்பாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, பொன்னேரி போன்ற பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் தொழிலாளர் உதவி ஆணையர் திருமதி சாந்தி தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், தொழிலாளர் துறை அலுவலர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களுடன் இணைந்து 30க்கும் மேற்பட்ட கோழி பண்ணையில் சிறப்பு கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் எவரும் பணிபுரியவில்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் கோழி பண்ணை உரிமையாளர்களிடம் அதற்கான சான்றுகளும் பெறப்பட்டது. அதுமட்டுமின்றி கோழி பண்ணையில் குழந்தை தொழிலாளர்களையும் கொத்தடிமை தொழிலாளர்களையும் பணியில் ஈடுபடுத்த மாட்டோம் என உறுதிமொழியும் பெறப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் ஏரியில் நீர்வளத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சோழவரம் ஏரியின் உபரிநீர் களங்கள் பகுதி மற்றும் புழல் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் மதகு ஆகியவற்றையும் புழல் ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய் பகுதிகளிலும் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார்.
1: திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் nbe.edu.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 265,960 பேர் தேர்வு எழுதினர். அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு இணையதளத்திலிருந்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புத்தாக்க மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரும் நவம்பர் மாதத்தில் துருக்கியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு நடைபெறவுள்ளதாக திரு கிறிஸ் போவன் தெரிவித்தார். மத்திய அரசு புதிய தேசிய மின்சார கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய மின்துறை செயலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சாரத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர், இது தொடர்பான வரைவு கொள்கையை கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மின்சாரத்துறையுடன்

இணைந்த அனைவரின் தகவல்களும் பரிந்துரைகளும் வரவேற்கப்படுவதாக திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார். ராணுவ தளவாடங்கள் நவீன போர் முறைக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த தொழில்நுட்பமும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். போர் முனைகளில் ராணுவ தளவாடங்களை சரி செய்வதற்கான தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்ட புத்தாக்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். எதிரி நாடுகள் குறித்த உளவு தகவல்களை தெரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி கூறினார். ஆந்திர பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார். மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்று

0: ஆந்திர பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார். மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர்களுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பான பூசன் ஒப்பந்தம் வரும் ஜனவரி 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வரும் நவம்பர் 10 தேதி முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் சீனா இந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரத்தை உறுதி செய்து மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கர்மயோகி இயக்கம் குறித்த தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வாயிலான கர்மயோகி சிறப்பு பயிற்சி திட்டம் கடந்த 2020 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு துறைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான பயிற்சிகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக வழங்குவதற்கான திறனை அதிகாரிகளிடையே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த நேரத்தில் விரைவாக முடிவெடுக்கும் திறன், அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய நேரத்தில் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஐகாட் இணையதளத்தின் மூலம் கர்மயோகி திட்டம் தொடங்கப்பட்டு 1,70,00,000 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 65,000-க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் அணுகுமுறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 200-க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே மின்னணு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு துறையில் மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்காக கர்மயோகி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கர்மயோகி பயிற்சி திட்டத்தில் ஆண்டுதோறும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியை சிறப்பாக முடித்துள்ளது குறித்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆண்டு செயல்பாட்டு அறிக்கையில் பதிவிடப்படுகிறது. இதன் மூலம் மக்களுக்கான சேவை மேம்பட்டு வருகிறது என்பதில் ஐயமில்லை.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தில்லி ஆனந்த் விகார் ரயில் நிலையம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது. கான்பூரிலிருந்து 20:40 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 4:50

0: ஆனந்த் விகார் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஆனந்த் விகாரிலிருந்து இரவு மணி 11:25 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை மணி 7:25 கான்பூர் வந்தடையும். ஆசிய விளையாட்டில் மகளிர் பிரிவு கபடியில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 50-25 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஏ பிரிவில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஏ பிரிவில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா 9 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்நாம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:15:15. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் சிறுதானியங்களும் அதன் சிறப்புகள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: விவசாயிகள் பாருங்க, உங்களுக்கு சாகுபடி செலவு தான் அதிகம். அதனாலதான் விவசாயிகள் சில பயிர்களுக்கு நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் மண்ணில் வந்து சத்து இருக்காது, உரம் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க மற்ற பயிர்களுக்கு. ஆனா பாருங்க, நீங்க சிறுதானியங்கள்னு வரும்போது மானாவாரி பயிர் அதுவா வளரும், நம்ம அறுவடை பண்ணணும், கொஞ்சம் கலை மேலாண்மை மட்டும் பார்த்துக்கணும். மானாவாரின்னு வரும்போது அதுவும் பிரமாதமாக ஒன்றும் வராது. ஸோ அப்படிங்கும்போது செலவு குறைஞ்சாலே உங்களுக்கு தன்னைப்போல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாபம் கிடைக்குது, உங்களுக்கு நிச்சயமான லாபம் கிடைக்குது. ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னா, இந்த டிமாண்டு சிறுதானியத்தில் மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கிறோம், அதுக்கு லேபிள் பண்ணுறோம், சில இது பவுச்சில் போட்டு விற்கிறோம், சில இது டப்பா கண்டெய்னரில் போட்டு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி ஸ்டிக்கரெல்லாம் போட்டு விற்கிறோம். ஸோ அப்போ அது உடனே விற்றுருது. உங்களுக்கு பேக்கரியில் பார்த்தீங்கன்னா திண்ணை குக்கீஸ் இருக்கும், அப்புறம் வரகுல இருக்கும். அதே மாதிரி இப்போ கல்யாண வீடு, செமினார், கான்ஃபரன்ஸ், இந்த விருந்து ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கம்பு தயிர் சாதம் ஒரு கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணத்தில் பாருங்கள் குதிரவாளி தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் சாகுபடி பண்ணுறது போதுமான அளவில் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது விவசாயிகள் நிலத்தை வந்து சும்மா போட்டு வைக்காமல் மானாவாரியாக குதிரவாளி, சாமை, வரகு, அப்புறம் கேழ்வரகு, இது எல்லாமே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பும் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இதை டிமாண்டு எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ தூரத்துக்கு கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க, இந்த பொருட்கள் செய்வறதுக்கு கிலோ கணக்கிலையா இல்லை டன் கணக்கில் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதோட பரப்பளவு கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் அரசாங்கமும் நம்ம கிட்டேருந்து விவசாயிகள் கிட்டேருந்து எதிர்பார்க்கறது, விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவது. ஏன்னா பயிற்சிகள் இது சம்மந்தமாக நடந்துகிட்டே இருக்குது. சிறுதானிய வருடமாகவே கொண்டாடினாங்க. இன்னொன்று விழிப்புணர்வு, தயிர் சாதத்தில் ஆரம்பித்து தென் ஹல்வா. அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையும், அதுவும் சிறுதானியம் கலந்து. அல்வா மட்டும் கிடையாது பாருங்கள், சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் இது நம்ம உடம்புல சேரணும், ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்துல அதுக்குன்னே சென்டர் இருக்கும், தொழில் முனைவோர் பயிற்சி மையம். அந்த நிலையத்துல எல்லா கருவிகளும் இருக்கும். சிறுதானியங்களுக்கு முதலில் பிரச்சனை அறுவடை. ஒரு சில பயிர் உயரமா இருக்கும், ஒரு சில பயிர் ரொம்ப உயரம் குறைவா இருக்கும். அப்போ இந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா,

0: ஒன்று வந்து ரொம்ப குனிஞ்சு அதை அறுவடை பண்ணணும், இன்னொன்று கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். இது நாங்கள் கேள்விப்படுற பிரச்சனை ஒன்று. ஸோ அப்போ வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கருவிகள், அது ஒரு சைடு வேணும் நமக்கு. கல் நீக்கிறது, அடுத்தது அதில் மேலே உள்ள அந்த தோல் அந்த பாலிஷ் போடுறதுக்காக உமி நீக்குதல், இந்த கருவிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். உமி இல்லாமல் ஆக்கிக்கலாம், அடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் செய்ய பயன்படுத்தலாம்னு ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு மன உறுதி கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சியில் அவங்க மெஷினை வாடகைக்கு எடுக்கவும் செய்வாங்க, மிஷினை வாங்கவும் செய்வாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஒரு சைடு விவசாயிகள் பார்த்தாங்கன்னா, சரி ஏன் நம்ம தயங்கணும், நம்ம ஏக்கர் கணக்கில் குதிரைவாளி பண்ணலாமே, அதான் இந்த மெஷினரிஸில் இது சுத்தப்படுத்தலாமே. இது வந்து மதுரை விவசாய கல்லூரி, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேயுமே எல்லா கருவிகளும் இருக்குது விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில்.
1: இதுவரை பண்ணை செய்தியில் சிறுதானியங்களும் அதன் சிறப்புகள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, மருதானிக்கா,
5: வா முத்தழகு. என்ன இம்புட்டு நேரம்?
4: தொழுவத்துல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் நேரமாகிடுச்சு.
5: ஏன் பிள்ளை, நீ எல்லா வேலைகளையும் ஒண்ணு விடாம பாத்து பாத்துல செய்வ? கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் கொடுக்கறது, பண்ணையை சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் பார்த்து பார்த்துல செஞ்சிடுவ?
4: ஆமாக்கா, அப்படி வச்சுக்கிறதுனால தான் என்னோட கால்நடைகளுக்கு எந்த நோய் தொற்றும் இல்லாம நான் பாதுகாப்பா பராமரிக்க முடியுது.
5: முத்தழகு, நான் உன் அளவுக்கு எங்க கால்நடைகளை பாத்துக்கிறனான்னு தெரியல. இனி வரது வர மழை காலம், தீவனத்தை எப்படி கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு இப்படி பல கவலைங்க இப்பவே எனக்கு வந்துடுச்சு.
4: நீங்க சொல்றது சரிதான்க்கா. என்னவா இருந்தாலும் வர காலநிலை மாற்றத்தை நம்ம எதிர்கொண்டு தானே ஆகணும். அதுக்கான தீவன மேலாண்மையும் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும்.
5: அதான் முத்தழகு, எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல.
4: சொல்றேன்க்கா, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
6: பொதுவாகவே பருவமழை காலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் மிகவும் முக்கியமான காலமாகும். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பருவ மழைக்காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உள்ள வடகிழக்கு பருவமழை காலமாகும். பருவமழை காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் பசுமையாகின்றன, பல்வேறு பசுந்தீவன பயிர்கள் வேகமாக வளர்கின்றன, நீர் ஆதாரங்கள் நிரம்புகின்றன. இதனால் கால்நடைகளுக்கும் தேவையான அளவு பசுந்தீவனம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் மழைக்காலத்தில் அதிக ஈரப்பதம், சேறு, தீவனத்தில் பூஞ்சான் வளர்ச்சி, தீவன சேமிப்பில் ஏற்படும் பாதிப்பு,

ஈரமான பசுஞ்சீவனத்தை அதிகளவு உட்கொள்வது போன்ற காரணங்களால் கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் பருவமழை காலங்களில் தீவன மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. மழைக்காலங்களில் கறவை மாடுகள், ஆடுகள் போன்ற கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைப்பது ஒரு நன்மை என்றாலும், பசுந்தீவனத்தை மட்டுமே அதிக அளவில் வழங்குவது முழுமையான ஊட்டச்சத்தை உறுதி செய்யாது. ஏனென்றால் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து என்பது பல்வேறு ஊட்டச்சத்துகள், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்துகள் மற்றும் தாது உப்புகள் ஆகிய அனைத்தும் சரிவர கிடைக்க வேண்டும். பசுந்தீவனம், உலர்த்தீவனம், அடர்த்தீவனம், தாது உப்பு கலவை மற்றும் சுத்தமான குடிநீர் ஆகியவை கால்நடைகளின் வயது, அவற்றின் உடல் எடை, அவற்றிலிருந்து நாம் கிடைக்கும் பால் உற்பத்தி அளவு, சினைநிலை மற்றும் உடல் பொதுவான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமச்சீரான அளவில் வழங்கப்பட வேண்டும். மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும்போது நம்ம பண்ணையாளர்கள் என்ன பண்ணிடுறாங்க, உலர் தீவனம் கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைத்தாலும் உலர் தீவனமும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலர் தீவனத்தில்தான் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நார்ச்சத்து அதிகமுள்ள வைக்கோல் மற்றும் உலர்புல் போன்றவை மாடுகள் அசைப்பூடுதல் மற்றும் அவற்றின் வயிற்றில் நுண்ணுயிர் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. குறிப்பாக பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் காலங்களில் உலர் தீவனம் கொடுப்பதும் மிக முக்கியமானதாகின்றது. எனவே இந்த மழைக்காலங்களில் தீவன மேலாண்மையின் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து கொடுப்பதோடு ஈரப்பதம் மற்றும் தீவன கெடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இப்போது நம்ம மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மையை நம்ம எப்படி செய்யணும் என்று பார்ப்போம். மழைக்காலத்தில் வயல்வெளி, வரப்பு, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் தீவனம் பயிரிடும் பகுதிகளில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் கறவை மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தை திட்டமிட்டு உற்பத்தி செய்து சேமிக்க வேண்டும். பசுந்தீவனத்தை கால்நடைகளுக்கு வழங்கும்போது அவற்றுடைய வயது, அது தீவனத்துடைய வயது எத்தனை நாளாச்சு அப்படின்னு, அப்புறம் தரம், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து தரம் மற்றும் ஈரப்பதத்தின் அளவை கவனிக்க வேண்டும். மழை பெய்த உடனே மிகவும் ஈரமாக இருக்கும் பசுந்தீவனத்தை அதிக அளவில் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான நீர்ச்சத்தை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த பசுந்தீவனத்தை சிறிது நேரம் நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் வைத்து உலர்த்தி பின்னர் வழங்கலாம். அதிக ஈரச்சத்தை உடனே கொடுத்தா என்ன ஆகுனா, சில சமயங்களில் கால்நடைகளில் நீர்ச்சத்து அதிகமாக போகும்பொழுது கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்ப்பதற்காக சிறிது நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் உலர்த்தி வழங்கலாம். பசுந்தீவனத்தை நறுக்கி வழங்குவது தீவனம் வீணாவதை குறைக்க உதவும். அதே மாதிரி அது சாப்பிட்ற அளவையும் சீராக வைத்திருக்க உதவும். நீளமான தீவனங்களை சிறிய துண்டுகளாக, அதாவது 1 முதல் 2 அங்குல அளவில் நறுக்கி வழங்குவது நடைமுறைக்கு ஏற்றது. இருந்தாலும் ரொம்ப பொடியாகவும் நறுக்கக்கூடாது. அந்த 1 முதல் 2 அங்குலமாக நறுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பசுந்தீவனம் செரிமானமாகிறது அதிகளவு நடக்கும். மழைக்காலத்தில் கிடைக்கும் பசுந்தீவனத்தை திடீரென்று அதிக அளவில் வழங்காமல் கால்நடைகளுடைய வழக்கமான உணவுடன் படிப்படியாக அதிகரித்து கொடுக்க வேண்டும். நீண்ட நாட்கள் உலர் தீவனம் மட்டுமே உட்கொண்ட கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தை திடீர்னு அதிக அளவில் கொடுத்தோம்னா வயிற்று உப்புசம்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிறு வீங்கிக்கும். வயிறு வீங்கிட்டு மாடு வந்து மூச்சு வர கஷ்டப்படும். அந்த வயிற்று உப்புசம் ஏற்பட்டு செரிமானம் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த மழைக்காலத்தில் பருப்பு வகை பசுந்தீவனங்கள், பருப்பு வகை பசுந்தீவனம்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது, வேலி மசால், முயல் மசால், காராமணி, இந்த மாதிரி பருப்பு வகை பசுந்தீவனங்களை இளமையாக மென்மையாக கொடுக்கும்போது, அதிக அளவில் கொடுக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் இவை புரதச்சத்து அதிகமாக இருந்து ரொம்ப இளமையாக இருக்கும்போது அந்த தீவனங்களும் மாடுகளுக்கு உப்புசத்தை உடனடியாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பசுந்தீவனத்துடைய தன்மைக்கு ஏற்ப அதை உலர் தீவனத்தோடு கலந்து வழங்குவது நல்ல நடைமுறையாகும். அப்புறம் மழைக்காலத்தில் அடையாளம் தெரியாத களைகள், விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள், பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட பசுந்தீவனங்கள் மற்றும் பூஞ்சான் பாதித்த தாவரங்களை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. தீவன பயிர்களை சரியான வளர்ச்சி நிலையில் அறுவடை செஞ்சு ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துதல், மேலும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் நேப்பியர் புல், கினியா புல், சோளம், மக்காச்சோளம் போன்ற சரியான பொருத்தமான தீவன பயிர்களை பயிரிட்டு மழைக்கால பசுந்தீவன வளத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். இப்போ இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மை பற்றி பார்த்தோம். இப்போ அதே மழைக்காலத்தில் உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனத்துடைய மேலாண்மை பற்றி பார்ப்போம்.
மழை காலத்தில் பசந்தி உணவு அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், உலர் தீவனத்துடைய பயன்பாடை குறைச்சி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த டைமில் வைக்கோல், உலர்புல் மற்றும் பிற நார்ச்சத்து நிறைந்த தீவனங்கள் தொடர்ந்து

பசுந்தீவனத்தோடு வழங்கப்பட வேண்டும். பசுந்தீவனத்தில் நார்ச்சத்து குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் சூழலில் உலர் தீவனம் அந்த கால்நடையோ கறவை மாடோ ஆட்டோ அந்த கால்நடையுடைய உணவு சமநிலையை மேம்படுத்த உதவும். ரொம்ப குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால் உற்பத்தி செய்கிற கறவை மாடிலிருந்து வர பாலுடைய விலை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னா, அந்த பால் இருக்கிற கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பில்லா பிறச்சத்துக்களுடைய அளவு வச்சு சொசைட்டியில் அந்த எலக்ட்ரோமீட்டர் ரீடிங் போட்டு அதுபடி தான் உங்களுக்கு பணம் தராங்க பாலுடைய தரத்தை பொறுத்து. மழைக்காலத்தில் நீங்கள் பசுந்தீவனத்தை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களை சரியாக கொடுக்கலன்னா அந்த பால் இருக்கிற கொழுப்பு சத்து அளவு குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையும், அதாவது அந்த பாலுக்கான கொள்முதல் விலையும் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்புறம் உலர் தீவனத்தை தரையில் நேரடியாமல் வைக்காமல் உயர்த்தப்பட்ட மேடையில் வச்சு சேமிக்கணும். மழைநீர் கசிவு இல்லாத கூரை, சுவர்களில் ஈரப்பதம் இல்லாத நிலை மற்றும் போதுமான காற்றோட்டம் ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும். அடர் தீவனங்களான தவிடுகள், தானியங்கள், தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு ஆகியவற்றை இந்த மழைக்காலத்தில் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மழைக்காலத்தில் காற்றுல அதிக ஈரப்பதம் இருக்கங்காட்டி இந்த அடர் தீவன மூலப்பொருட்களில் பூஞ்சை வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எனவே இந்த அடர் தீவன மூலப்பொருட்களை இந்த பொட்டு, தவிடு, தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு மற்ற எல்லா இந்த அடர்தீவன பொருட்களை உலர்ந்த மற்றும் குளிர்ச்சியான இடத்துல சேமிக்கிறது மிக அவசியம். பூஞ்சை பிடித்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நிறம் மாறிய அல்லது ஈரத்தால் கெட்டுப்போன தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கெட்டு போச்சு இருந்தாலும் அதை நல்ல தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாமே, அளவு குறைவாக தானே கொடுக்கணும், அப்படி கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பூஞ்சை பாதிக்கப்பட்ட தீவனத்தை நீங்கள் கால்நடைகளுக்கு திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பூஞ்சை வந்து கால்நடைகளுடைய உடல்நிலையை பாதிக்கிறதோட கால்நடை அல்லது கறவை மாட்டிலேருந்து வர்ற பாலிலையும் அந்த பூஞ்சான் இருக்கும். அந்த பாலில் பூஞ்சான் இருந்ததுன்னா அது அதை குடிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு மனிதர்களுக்கு உடல்நலக்கேட்டை உருவாக்கும். அதனால் இந்த மழைக்காலத்தில் நீங்கள் அடர் தீவனத்தை பாதுகாப்பாக சேமித்து கொடுக்கணும். அப்புறம் பொதுவாக நம்ம வந்து பாலுடைய உற்பத்தி அளவுக்கு தகுந்த மாதிரி அடர் தீவனத்துடைய அளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு பால் உற்பத்தி மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு அடர் தீவன அளவை திட்டமிட வேண்டும். உலர் மாடுகள், சினை மாடுகள் மற்றும் அதிக பால் தரும் மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவை மற்ற மாட்டிலிருந்து வேறுபடும். அடுத்து மிக முக்கியமாக இந்த மழைக்காலத்தில் தீவனத்தில் திடீரென்று மாற்றம் செய்யக்கூடாது. விவசாயிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பச்சை பசுந்தீவனம், குறிப்பிட்ட அளவு உலர் தீவனம் வைக்கோல் மாதிரி, கொஞ்சம் அடர் தீவனம் இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த மழைக்காலத்தில் திடீர்னு தீவனத்தை மாற்றக்கூடாது. அந்த தீவனத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றம் செய்யப்பட வேண்டிய சூழலை வந்ததுன்னா படிப்படியாக மாற்ற வேண்டும். இந்த படிப்படியாக மாற்றும்போது செரிமான கோளாறுகள் தவிர்க்க முடியும். அப்புறம் தீவனத்தை ஒரு நாளில் பல முறை சீரான இடைவெளியில் வழங்குவது நல்லது. பொதுவாக விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் ரொம்ப ஈவினிங் லேட்டாகவோ இந்த மாதிரி போகிறாங்க. அப்படி இல்லாமல் பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அந்த சீரான இடைவெளியில் அதிக எண்ணிக்கையான முறை அந்த தீவனத்தை கொடுத்தீங்கன்னா அந்த மாற்றுக்குரிய பால் உற்பத்தி திறனை நீங்கள் கண்டுபிடிச்சு போதுமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்ன, இந்த மாதிரி சீரான இடைவெளியில் தீவனத்தை கொடுக்கும்பொழுது அந்த மாடுகளுக்கு போதுமான அளவு அசை போடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் நேரம் கிடைக்கின்றது. இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இவற்றை எப்படி மேலாண்மை செய்யலான்னு பேசணும். இப்போ இந்த பசுந்தீவனம் அதிகமாக இருக்கிற காலத்தில் மழைக்காலங்களில் இந்த தீவன சேமிப்பு என்பது மிக முக்கியம். தீவன சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதை பற்றி இப்போது பார்ப்போம். மழைக்காலத்தில் தீவன சேமிப்பது என்பது மிக முக்கியமான மேலாண்மை நடவடிக்கை. தொடர்ந்து பெய்யும் மழைகளால் தீவனங்கள் ஈரமாகி கெட்டுப்போகும் அபாயம் உள்ளது. எனவே மழை தொடங்குவதற்கு முன்பே தேவையான அளவு உலர் தீவனத்தை சேமித்து வைக்க வேண்டும். தீவனக்கிடங்களை ஈரப்பதம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஈரமான தீவனத்தை நல்ல தீவனத்துடன் சேர்த்து சேமிக்கவே கூடாது. பழைய தீவனத்தை முதல்ல பயன்படுத்தி பின்னர் புதிய தீவனத்தை பயன்படுத்தும் முறையை பின்பற்றுவது தீவனம் வீணாவதை தடுக்க உதவும். அப்புறம் மழைக்காலத்தில் இன்னொரு மிக முக்கியமான மேலாண்மை முறை என்னென்னா, உபரியாக இருக்கிற பசுந்தீவனத்தை பாதுகாப்பதற்கு அதனை ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமிப்பது ஒரு பயனுள்ள முறை. ஊறுகாய் புல்லுங்கிறது என்னது, சைலேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த ஊறுகாய் புல்லை தயாரித்து பசுந்தீவனம் வந்து நம்ம மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. வறட்சி காலத்தில், வெயில் காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்கிறது இல்லை. இதை எப்படி சரி செய்யலாம்னா, அந்த மழைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கிற அந்த புல்லை, சாதாரண புல்லை, தீவன புல்லை ஊறுகாய் புல்லை மாற்றுறது இந்த மேலாண்மை முறை. மழைக்காலங்களில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி இந்த சைலேஜ் எனப்படும் ஊறுகாய்ப்புல் தயாரித்து சேமிப்பது ஆண்டு முழுவதும் தீவன பாதுகாப்பை மேம்படுத்தும். அப்புறம் இந்த வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களையும் முறையாக உலர்த்தி பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். கால்நடை

கொடுக்கும் முன் ஒவ்வொரு தீவனத்தையும் நீங்க பார்வையிட்டு அதனுடைய நிறம், மனம், அந்த ஈரப்பதம் மற்றும் பூஞ்சை இருப்பை சரிபார்க்க வேண்டும். உங்களுக்கு தரம் சந்தேகமாக இருந்தால் அந்த தீவனத்தை பயன்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்பானது. அதே மாதிரி நம்ம அட தீவனத்தை பார்த்தோம், உலர் தீவனம், பசும் தீவனம் பார்த்தோம். அதுக்கு அலைய அளவு முக்கியமானது தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவை வந்து தேவையான அளவு தினமும் மாடுகள் ஆடுகளுக்கு கொடுத்தா தான் மாடுகள் ஆடுகள் உடல்நலம் பேணி பாதுகாப்படுவதோடு இனப்பெருக்க திறனையும் மேம்படுத்த முடியும். குடிநீருடைய தரமும் மிக முக்கியம். குடிநீருடைய அளவு மற்றும் தரம் கால்நடைகளுடைய உற்பத்தி நிலைக்கு ஏற்ப கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் இந்த மழை டைமில், மழைக்காலங்களில் ஈரமான மேய்ச்சல் நிலத்தில் நீண்ட நேரம் மேய்க்கிறத தவிர்த்து அந்த கொட்டைக்குள்ளேயே தேவையான அளவு உலர் தீவனம் மற்றும் அட தீவனத்தை வழங்கி அந்த மாடுகள் ஆடுகளுக்கு ஒரு உடல்நலனை பேணி பார்க்கலாம். இப்போ பொதுவான மேலாண்மை முறைகள், மழைக்காலத்தில் கால்நடை வளர்ப்போர் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான நடைமுறைகளை பற்றி இப்போ சொல்கிறேன். மழை பெஞ்ச உடனே அன்னைக்கு அதிக அளவு ஈரமான பசுந்தீவனத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாட்டுக்கு நீங்கள் 15-20 கிலோ நீங்கள் வந்து பசுந்தீவனம் தினமும் கொடுக்குறீங்கன்னா, இந்த மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில் மழையிலால் நனைஞ்ச தீவனத்தை, பசுந்தீவனத்தை 20 கிலோ கொடுத்தீங்கன்னா உடனே கழிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உலர வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா அதோடைய அளவை குறைச்சி கொடுக்கணும். 15 கிலோ கொடுக்குறதுல 10-12 கிலோ கொடுத்தா போதும். பசுந்தீவனத்தோடு போதுமான அளவு உலர் தீவனத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும். பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கக்கூடாது. வைக்கோல் மற்றும் உலர் தீவனங்களை நறுக்கி வழங்குவதன் மூலம் தீவன விரயத்தை குறைக்கலாம். அப்புறம் இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அட தீவனத்தின் அளவில் அல்லது அதில் உள்ளே இருக்கிற மூலப்பொருளை திடீர் மாற்றம் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் மாற்றம் செய்யணும். அப்புறம் பூஞ்சை படித்த ஈரமாகி கெட்டுப்போன அல்லது துர்நாற்றம் அடிக்கும் தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. இந்த தீவனங்களை உலர்ந்த, குளிர்ச்சியான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் சேமிக்க வேண்டும். நீங்கள் சேமிக்கிற அந்த தீவன கிடங்களை மழைநீர் கசிவு மற்றும் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் உபரி பசுந்தீவனத்தை ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி அதை பாதுகாத்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். தீவன அளவு எப்பவுமே எப்படின்னா, கால்நடையுடைய வயது, உடல் எடை, பால் உற்பத்தி, கர்ப்பநிலை போன்றதற்கு ஏற்ப அந்த தீவனத்துடைய அளவை நீங்கள் திட்டமிட வேண்டும். தரமான தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50-100 கிராம், சாதாரண உப்பு 10-20 கிராம் தினசரி கறவை மாடுகளுக்கு வழங்க வேண்டும். சுத்தமான குடிநீர் 24 மணி நேரம் மாடுகள் ஆடுகளுக்கு போன்ற கால்நடைகளுக்கு கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கன்றுகளுக்கு வயதுக்கேற்ற தீவனம் மற்றும் போதுமான பசுந்தீவனம் வழங்கப்பட வேண்டும். சினை மற்றும் அதிக பால் தரும் கால்நடைகள் கறவை மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சில முறை என்ன நடக்குன்னா, பெருமழை ஏற்பட்டு வெள்ளமெல்லாம் ஏற்படும் பேரிடர் காலத்தில் நம்மளால் கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து 3 வகையான தீவனத்தை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, முழு தீவனக்கட்டி அல்லது வைக்கோல் தீவனக்கட்டி போன்ற தீவன கட்டிகளை கொடுத்து அந்த கால்நடைகளுடைய உடல் பராமரிப்புக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம்னா அவற்றுடைய உடல்நலனை பாதுகாக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் நிலத்தில் விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள் அல்லது ரசாயனங்களால் பாதிக்கப்பட்ட தாவரங்கள் இல்லாத நீங்கள் உறுதி செய்யணும். தீவனத்தை தரையில் நேரடியாக வழங்காமல் சுத்தமான தீவனத்தொட்டியில் நீங்கள் வழங்க வேண்டும். தீவனத்தொட்டியில் வழங்கும் போது அந்த தீவனத்தொட்டி உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். அந்த தீவனத்தொட்டியில் பூஞ்சான் வரக்கூடாது. பச்சை கலரில் பாசி மாதிரி பூஞ்சான் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த தீவனத்தொட்டியை அப்பப்போ சுத்தம் பண்ணி சுண்ணாம்படிச்சு வெள்ளையாக வச்சு சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் கால்நடைகளில் இந்த வயிற்றுப்பெருக்கம், வயிற்றுப்போக்கு, தீவன மறுப்பு அல்லது அதிக சோர்வு அல்லது பால் உற்பத்தியில் திடீர்னு குறையிறது போன்ற அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி அதை என்னென்னு சரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மழைக்காலத்தில் ஈரமான சூழல் காரணமாக குடற்புழு மற்றும் பிற ஒட்டுண்ணி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடற்புழு வந்ததுனாவே உங்களுக்கு வந்து அந்த கன்றுகளாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், கறவை மாடுகளில் இருந்தால் அதனுடைய பால் உற்பத்தி பாதிக்கப்படும். எனவே கால்நடைகளுடைய உடல்நிலை, தீவனம் சாப்பிட்ற அளவு, சாணத்துடைய தன்மை, அது ரொம்ப முக்கியம். சாணத்துடைய தன்மை தான் அந்த மாட்டுடைய ஆரோக்கியத்தை பற்றியே சொல்கிற விஷயம். அப்புறம் உடல் எடை மற்றும் பால் உற்பத்தி ஆகியவற்றை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். குடற்புழு நீக்கம் மற்றும் பிற கால்நடை சிகிச்சைகளை கால்நடை மருத்துவருடைய ஆலோசனையோடு மேற்கொள்ள வேண்டும். இந்த தீவன மேலாண்மை என்பது பொதுவாக தீவனத்தை வழங்குவதோடு முடியறதில்ல. நீங்கள் விவசாயிகள் இதில் ரொம்ப கவனிக்கணும். தீவன மேலாண்மைனா நம்ம தீவனத்தை கொடுக்கறதோடு முடிஞ்சிடறதில்ல. அந்த கறவை மாடோ ஆடோ எவ்வளோ தீவனம் சாப்பிடுது, அந்த பால் உற்பத்தி சரியாக இருக்கா, நம்ம எதிர்பார்க்குற பால் உற்பத்தி இருக்கா இல்லை, அதில் மாற்றம் இருக்கா, அவற்றின் உடல்நிலை, உடல் வெப்பநிலை அல்லது உடல் நலன் எப்படி இருக்குது, சாணத்துடைய தன்மை எப்படி இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். கிடைக்கக்கூடிய அந்த தீவனத்துடைய தரத்தை நீங்கள் பாதுகாத்து
அந்த கால்நடைகளுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் சமச்சீர் உணவை வழங்க

0: தீவனம் வீணாவதை குறைச்சிங்கனாவே ஆண்டு முழுவதும் அந்த தீவன பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இந்த தீவன மேலாண்மை முறைகளை நீங்கள் மழைக்காலங்களில் பயன்படுத்திங்கன்னா நம்ம கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதோட நம்ம எதிர்பார்க்குற உற்பத்தி திறனையும் கொடுக்கும்.
1: என்ன மருதானியக்கா, பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தகவல்களை அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல?
2: ஆமா முத்தழகு, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், இப்படி இந்த தீவனத்தை எல்லாம் எப்படி மேலாண்மை செய்யறது, தீவனத்தை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க.
1: ஆமாக்கா, ஊறுகாய்ப்புள்ளா மாற்றி நாம சேமிச்சோனா அது இன்னும் நல்லது.
2: முத்தழகு, என்னோட கவலைக்கு விடுவி கிடைச்சிருச்சு. எதிர்வரும் மழைக்காலத்தில் ஊட்டச்சத்துள்ள தீவனத்தை கொடுத்து என் கால்நடைகளை பாதுகாத்துப்பேன்.
1: அக்கா இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க, அதையும் கேளுங்க.
2: அது என்ன புள்ள விவரம்?
1: எல்லினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பற்றி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க, அதையும் கேளுங்க.
3: இப்போ கால்நடைகளுக்கு என்ன எல்நினோவில் என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா எல்நினோ வந்துச்சுன்னா அதிகமாக இருக்குதுலே அதிக வெப்பம், உங்கள் விவசாய இடத்துல வந்து தண்ணி பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வரும். தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது மாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தீவன பற்றாக்குறை வரும். தீவன பற்றாக்குறை வந்துச்சுன்னா மாடுகளுக்கு உண்ணக்கூடிய உணவு வந்து இருக்கிறதுலே கம்மியாயிரும். உணவு கம்மியாயிடுச்சுன்னா மாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தி வந்து கம்மியாயிரும். இப்போ மாடுகளுக்கு பால் உற்பத்தி கம்மியாயிருச்சுன்னா விவசாயிகளுக்கு நட்டம் வந்துடும். அப்போம்போது பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன எப்படி அதிகப்படுத்தலாம், தீவனத்தை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் அப்படின்னு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா மண் இல்லாமல் நீரை வச்சு மட்டும் தீவனத்தை உற்பத்தி பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, மக்காச்சோளம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் கடையில் நல்ல கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல மக்காச்சோள விதை விதை தான் இருக்கிறதுலே முக்கியம். நல்ல மக்காச்சோள விதையை எடுத்துகிட்டு நீங்கள் 1 கிலோ மக்காச்சோள விதையை ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து சாக்கு பையில் வந்து முளை கட்டுற வரைக்கும் அந்த ஒரு 2 நாள் வரைக்கும் முளை கட்டும். 2 நாள் கழிச்சிய பிறகு அந்த முளை கட்டின பிறகு அந்த முளை கட்டின அந்த மக்காச்சோளத்தை எடுத்து பெரிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் போட்டு அதில் தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணியில் வந்து ட்ரேயில் தண்ணி படுற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 2-3 முறை தண்ணி படுற மாதிரி அந்த முளைச்ச மக்காச்சோளத்தில் இருந்து தண்ணி படுற மாதிரி வச்சுக்கிடணும். ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த 1 கிலோ மக்காச்சோளத்தில் இருந்து அந்த மக்காச்சோள விதையிலிருந்து 10 கிலோ அளவு உள்ள ஒரு தீவனம் உற்பத்தி ஆயிரும். என்ன வகையான தீவனம்னா பசுந்தீவனம், பச்சையாக இருக்கக்கூடிய தீவனம் வந்து உற்பத்தி ஆயிரும். அப்படி பச்சையாக இருக்கக்கூடிய உற்பத்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த எல்நினோவால் ஏற்படக்கூடிய அதுக்கு வந்து தண்ணி செலவு இருக்கிறதுலே கம்மி, அதுக்கப்புறம் மண் தேவையில்லை, அதுக்கப்புறம் மாடுகளுக்கும் தீவனமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மாடுகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுலே அதிகமாக வந்து பசுந்தீவனம் தான் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து மாடுகளுக்கு காஞ்ச தீவனத்தோட பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அந்த எல்நினோவின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பால் உற்பத்தியை கம்மிப்படுத்தி இந்த மக்காச்சோளத்திலிருந்து நீங்கள் அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் அந்த தீவனத்தை வந்து ஒரு 10 கிலோ அளவு உற்பத்தி பண்ணிடலாம். அப்படி 10 கிலோ நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் உற்பத்தியை வந்து அதே அளவு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையை இப்படி தான் பயன்படுத்திக்கிடணும். எல் நினோவின் தாக்கம் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க, 2027 வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சூழ்நிலை வரைக்கும் எப்படி மழை பெய்யுது, எப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நம்மளுக்கு கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடியாத சூழ்நிலையில் தீவனத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதை பழகிக்கிடணும். ஆனால் இருக்கிறதுல ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுல நல்ல டெக்னாலஜி தான். ஏற்கனவே கிராமத்தில் நிறைய முளை கட்டி பயிரெலாம் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் பழக்கம் இருக்குது. மாடுகளுக்கு அதே மாதிரி மக்காச்சோள விதையை நீங்கள் முளை கட்டி 7-10 நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். அதை தவிர வேறு என்ன பண்ணலாம், கோடை காலத்தில் என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு அக்டோபரில் மழை காலம் தான், அது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ நோய்கள் வரும், நோய்கள் வரும்னா என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னா கோமாரி நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். அது இந்த இது வந்து மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய். அப்படி மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய் வந்து கோமாரி நோய். அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வாயிலையும் சரி கால் குழம்புகளுக்கு இடையில வந்து புண்ணு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றதுன்னா,

0: இப்போ வந்து அரசாங்கம் நிறையா இது வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தடுப்பூசியை வந்து அந்த கோமாரி நோய் தடுப்பூசியை தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வந்து இழப்புகள் தான், மாடுகள்கிட்ட இருந்து பால் உற்பத்தி இருக்கவே இருக்காது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன கொடுக்கணும்னா இந்த தீவனம் வந்து பச்சை தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கலானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ அப்படின்னு அளவுள்ள ஒரு வைக்கோல் வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நெல் விவசாயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வைக்கோலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மாடு இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், அந்த வைக்கோலை வந்து நீங்கள் படப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிடணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்ட போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த மாட்டுக்கு தேவைப்படக்கூடிய உணவு வகைகள்லாம் நீங்கள் முன்னக்கூடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும் போது தான் உங்களுக்கு மாடுகள்கிட்ட இருந்து தீவனமும் உடனே கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மாடுகளுக்கு அந்த பால் உற்பத்தியை கம்மிப்படுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த எல்நினோவின் தாக்கத்தையும் சமாளிக்க முடியும். என்றைக்குமே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த உணவு தான். அந்த உணவுகள் வந்து மாடுகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த வகையான உயிரினங்களுக்காக சரி, ஆடு மாடு கோழிகளுக்காக இருந்தாலும் உணவு முதல்ல நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வச்சிடணும். பசுந்தீவனத்துக்கு ஹைட்ரோபோனிக் சொல்லியாச்சு. வைக்கோல் வந்து இப்போ உங்கள் எங்கேயாவது கிடச்சிருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து அந்த வைக்கோலை ரெடி பண்ணி ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து இந்த எல்நினோவின் தாக்கத்தினால வெயில் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் நம்மளுக்கே உடம்புல இருக்கிற அந்த இது நீர் சத்தெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த நீர் சத்து குறையிறதுனால ஒரு நாளைக்கு மாடுகளுக்கு வந்து 25 to 30 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். அதனால் 25 to 30 லிட்டர் தேவைப்படுதுன்னா நீங்கள் தண்ணியை வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தி அந்த மாடுகளுக்கு தண்ணியை ஒரு நாளைக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுங்க. 25 லிட்டர்னா ஒரு 6 முறை கொடுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 5 லிட்டர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி கொடுக்கும்போது தான் நல்லது. ஆனால் இதுலேயும் நீர் சத்து எல்லாமே இருக்கும். ஹைட்ரோபோனிக்ஸில் வளர்க்கும் போது அதுலேயும் நீர் சத்து இருக்கும். இருந்தாலும் இந்த நீர் சத்தையும் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து இந்த இடத்துலாம் மாடுகள்கிட்டருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தியும் நீங்கள் குறையாமல் உங்களுக்கு எந்த ஒரு நட்டமாகாமல் அந்த பால் உற்பத்தி நீங்கள் ஒரு மாடுகள்கிட்டருந்து 8 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த 8 லிட்டர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் இந்த எல்நினோவுக்கு என்ன ஒரு இதுனா ஹைட்ரோபோனிக்ஸ் தான், வேறு வழியே கிடையாது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தீவனத்தை நீங்கள் வந்து பசுந்தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அது ஒத்து போகாது. அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் மழை பெய்யலாட்டினா இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி வைக்கலாம். அதை தவிர்த்து பிரச்சனைகள் அப்படின்னா ஆடு மாடுகள் தண்ணியை தான் முதல்ல வைக்கணும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 முறை கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்த பாருங்க. ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்திட்டீங்கன்னா மாடுகளுக்காக இருந்தாலும் ஆடுகளுக்காக இருந்தாலும் நோய்கள் வராது.
1: என்ன மருதானிக்கா, எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பற்றி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தகவல்களை அருமையா சொன்னாங்கல்ல.
2: கேட்ட முத்தழகு, காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால நம்மோட கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் வரும், அதை எப்படி தடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை தெளிவா சொன்னாங்க.
1: அக்கா, நமக்கு காலநிலை மாற்றத்துக்கு தீவன மேலாண்மை செய்யறதுக்கும் வழி கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல நோய் வந்தா தடுப்பூசி கொடுத்து அதை எப்படி தடுத்து பாதுகாக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு.
2: ஆமா புள்ள, ஒரே கல்லுல 2 மாங்கா அதானே?
1: அதேதான்க்கா.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னு
7: பிரதம மந்திரி கிசான்

0: அம்மா நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல் பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2ம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை

வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா, மானு ஆகியோர் கொண்ட குழு 2வது இடத்தை பிடித்து இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் சீமா குமாரி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ஷிராக் தோஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:54. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுரத்தின்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மாஸ் என்கிற மாசிலாமணி திரைப்படத்திற்காக யோன்சங்கர் ராஜாவின் இசையில் பிரேம்ஜியின் குரலில் பாடல் இதோ.

0: வா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 8:13 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 5260

9 கிலோ ஹர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் இசையில். இதோ

வீட்டில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்தி

0: ஒலிக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: நேரம் இரவு 8:18. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியில். இனி தூங்காவனம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ராஜா உனது தலையை உனது கிரீடம் தோழாதீயாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

நிலையம் மதுரை தண்டல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தனி ஒருவன் திரைப்படத்திற்காக இதோ

0: Yeah, that's it. We're done.
1: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
2: எதுக்குப்பா, படிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
4: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிட்டு

0: அழித்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
1: ஒலித்து சென்றது மதுர தென்றல்.
2: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
3: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
2: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல அதுல போய் போடு.
3: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க

0: முடியலையம்மா.
1: அதுக்கே
0: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, கடந்த 2 வாரங்களா நலமாய் வாழ நிகழ்ச்சியில மகளிருக்கான ஒரு ஆரோக்கிய தகவல்கள் சொல்லிட்டே இருக்கோம்.
2: இன்னைக்கு நிறைவு பகுதியில மகளிருக்கான மெனோபாஸ் பிரச்சனைகள் குறித்து நாம தெரிஞ்சுக்க போறோம்.
3: வணக்கம் மேடம், கடந்த வாரங்களா வந்து நம்ம பெண்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளும் சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம நிறைவு பகுதியில பெண்களோட ஒரு முக்கியமான பகுதி மெனோபாஸ். இந்த மெனோபாஸ் வரும்போது சில பேருக்கு வந்து பலவிதமான மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மெனோபாஸ் அப்படின்னா என்ன? பொதுவா எந்த வயதுல பெண்களுக்கு அது ஏற்படுது, ஏற்படணும்?
4: மெனோபாஸ்ங்கிறது வந்து பொதுவா வந்து நம்ம கருமுட்டை பையில முட்டைகள் உருவாகிறது எப்ப கம்ப்ளீட்டா நிக்கிதோ அதை வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இதை வந்து 48 to 51 வரைக்கும் ஆவரேஜா ஏற்படலாம். 45 to 55 வரைக்கும் கூட இருக்கலாம். 45 முன்னாடி ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லுவோம், ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெனோபாஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸா ஒரு தொடர்ச்சியா 12 நம்மளுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து மெனோபாஸ் ஆயிருச்சு அப்படின்னு நாங்க சொல்லுவோம்.
3: ஒரு காலத்துல அப்பா மெனோபாஸ் வந்துருச்சு நமக்கு இனி நிம்மதிப்பா சில பிரச்சனைகள் இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அது வந்துட்டு இருந்தா நமக்கு உடம்புல நல்லா இருக்குமோ அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் மேடம்?
4: மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள பீரியட பெரி மெனோபாசல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். மெனோபாஸ்ங்கிறது நம்ம கர்ப்பப்பையில கருமுட்டைகள் கம்ப்ளீட்டா வளரது நிக்கிற பீரியடு. அதாவது ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்து மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறதுனாலதான் மெனோபாஸ் வருது. பெரி மெனோபாசல் சிம்டமும் வந்து இந்த ஹார்மோன் குறைபாட்டினாலதான் வருது. இது நிறைய வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுல மெயினா வந்து போன்ல வந்து வீக்னஸ் வரலாம், அதாவது கால்சியம் குறைபாடு போன்ல, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம், இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால போன் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். ஜாயின் பெயின், முட்டி வலி, முதுகு வலி இதெல்லாம் வந்து மெனோபாஸ் பீரியட்ல அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மெனோபாஸ்க்கு அப்புறமும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அது தவிர வந்து பெண்களுக்கு வந்து மனதளவுல உள்ள பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். தூக்கமின்மை இருக்கலாம், இரிட்டபிலிட்டி இருக்கலாம், திடீர் திடீர்னு கோபப்படுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவோம், திடீர்னு கோபப்படுவாங்க, திடீர்னு அமைதியா டிப்ரெஷன்ல போய் உட்கார்ந்துருவாங்க, இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது தவிர வந்து வியர்வை வந்து அதிகமா இருக்கும். லேடிஸ்க்கு வந்து முன்னாடி இருக்கிறத விட அதிகமா வியர்க்கும். ஹார்ட் ஃபிளஷஸ் சொல்லுவோம், ஒரு மாதிரி முகம் உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கும், எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் ஃபிளஷஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேருங்க திடீர்னு படப்படன்னு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வகையான வெளிப்பாடுகளை வந்து இந்த பெரி மெனோபாஸ் அண்ட் மெனோபாஸ் பீரியட் வந்து கொடுக்கும்.
3: இப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து முக்கியமான ஸ்டேஜ்ல இருப்பாங்க பெண்கள். திருமணம் முடிச்சு கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு முடிவெடுக்கிறது, இப்படி எல்லாமே இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃபேமிலி எப்படி அவங்கள பாத்துக்கணும்?
4: இந்த பெரி மெனோபாஸ் அண்ட் மெனோபாஸ் ஏஜ் குரூப்ங்கிறது லேடிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான பீரியடு. கிட்டத்தட்ட அவங்க 2 சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா பேரண்ட்ஸையும் இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா யங்கர் ஜெனரேஷன் அவங்களோட கிட்ஸையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிளஸ் லேடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு மெனோபாஸ் ஆக போகுது அப்படிங்கறது ஒரு சைக்கலாஜிக்கலாவும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு மெனோபாஸ் ஆக போகுதுங்கிறதே ஒரு அந்த பெண்மை தன்மையில இருந்து கொஞ்சம் குறையற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். அவங்க உடம்புலையும் இயற்கையிலுமே கொஞ்சம் எலும்பு பலம் இழக்கிறது இந்த மாதிரி தொந்தரவும் இருக்கும். இதுல வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்டிகுலரா பார்ட்னர்ஸோட சப்போர்ட் வந்து இட் இஸ் வந்து வெரி வெரி

0: சில பேர் வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சு, எனக்கு வெயிட் வந்துருச்சு அப்படின்றது ஒரு லாஜிக்கா எல்லாமே சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையிலே அப்படித்தானா?
1: மெனோபாஸ்னால வெயிட் கெயின் ஆகிறது இல்ல, பட் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம குறைச்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஹார்மோனல் சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும், மெட்டபாலிசம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால ஒபிசிட்டி வரலாம். பட் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம ஒபிசிட்டி வராம கட்டாயம் பாத்துக்கணும். ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் ஆஸ்டியோபோரோசிஸ்னால உங்களுக்கு ஒரு ஜாயின் பெயின் வரலாம், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், டிப்ரெஷன் இதெல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, வெயிட் கூடாம பாத்துக்கிறது மூலமா மெனோபாஸ் சிம்டம்ஸையுமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
0: வாழ்வியல் மாற்றங்களை கண்டிப்பா அவங்க
1: மாற்றிக்கணும். மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் வந்து வாழ்வியல் மாற்றங்கள் ரொம்ப அவசியம். சைக்கலாஜிக்கலி அண்ட் பிசிக்கலி நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது.
0: அப்ப ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும்.
1: கண்டிப்பா வச்சுக்கணும். ஒரு நடந்து போறது, நடைபயிற்சி பண்றது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து நம்ம பேசுறது, உறவினர்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சுக்கணும். பிசிக்கலியும் நம்ம என்ன ஆக்டிவிட்டினாலும் வாக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்.
0: இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தொற்று இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சிறுநீர் தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
1: மெனோபாஸ்க்கு அப்புறம் ஹார்மோன் டிஃபிஷியன்சி, ஈஸ்ட்ரோஜன் குறையறதுனால பெண் உறுப்புகள்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கலாம். ஹார்மோனல் குறையறதுனால சிக்ரீஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இவங்களுக்கு மத்தவங்களை விட ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன், வெஜினேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: அது வந்து நம்ம டாக்டரை பார்த்துட்டு
1: டாக்டரை பார்த்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். மெனோபாஸ் ஏஜ் குரூப்ல மூட் ஸ்விங்ஸ் பிளஸ் கொஞ்சம் வந்து பிசிக்கல் சேஞ்சஸ்னால ஒரு ட்ரைனஸ் ஆஃப் வெஜைனா இருக்கும். ஸோ அதனால வெஜைனைட்டிஸ், அதாவது கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கிறதுனால வந்து பேர்னிங் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிசிக்கலையும் சில பேருங்க வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க, பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவு வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதுக்கான சின்ன சின்ன மகிழ்ச்சியாவும் வச்சுக்கணும்.
0: ஹார்மோன் மாற்று சிகிச்சை, அதாவது HRT, இது யாருக்கு தேவைப்படும்? இது ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா?
1: ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஹார்மோன்ஸ் குறையுது, குறையறதுனால நிறைய சேஞ்சஸ் வருது இல்லையா, இதுக்கு தான் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுப்போம். எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்ப மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். எல்லாருக்குமே எல்லா அறிகுறிகளும் இருக்கணும்னு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஓரளவு வந்து இயற்கையிலே நம்ம சொன்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாவும் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் மூலமாவும் நம்ம இதை கடந்து போக ட்ரை பண்ணலாம். இது ஒரு டிரான்சிஷன் பேஸ், இந்த பேஸை நம்ம கடந்து போக ட்ரை பண்ணலாம். ரொம்ப தொந்தரவு கொடுக்கல, ரொம்ப வந்து சிம்டம்ஸ் இருக்கையில நம்ம வந்து HRTs எடுத்துக்கலாம், ஹார்மோன்ஸ். ஆக்சுவலா
0: என்ன மாதிரியான மாற்றம் வரும்போது நம்ம டாக்டர் போய் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல பார்த்து ஆகணும், மெனோபாஸ் ஸ்டேஜ்ல?
1: மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தாங்க முடியாத சிம்டம்ஸ் இருக்கு. ஒரு இப்ப ஹார்ட் ஃபிளஷஸ் இருக்கு, உங்களால ரொம்ப தாங்கவே முடியல அப்படின்னா டாக்டரை பாத்துரணும். இப்போ போன் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெனோபாஸ்க்கு அப்புறம் நான் சொல்றது போன் ஹெல்த், முட்டு வலி, கால் வீக்கம் வருது, முட்டு வலி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். கால்சியமோட அளவு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும், விட்டமின் டி அளவு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். நம்மளுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகணும்னு கிடையாது, நம்ம வியாதி வர்றதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு செக்அப்ஸ் கட்டாயம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி போன் ஸ்கிரீனிங்ஸ் எல்லாம் நீங்க கட்டாயம் பண்ணிக்கலாம், இது நார்மல் தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சில பேருங்க அதிகப்படியான பயம், இந்த மெனோபாஸ்ல ஒரு படபடப்பு இருக்கும், அந்த லேடிஸ் என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, படபடன்னு வருது, ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ, இந்த மாதிரி பயங்கள்லாம் கூட இருக்கும். சோ ஒரு டவுட் இருந்தா நம்ம டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது.
0: மாதவிடாய் முற்றிலும் நின்ற பிறகு திடீர்னு ஒரு நாள் ஒரு ரத்தப்போக்கு ஏற்பட்டா அது ஒரு ஆபத்தோட அறிகுறியா இருக்குமா, இல்ல அது யதார்த்தமா எடுத்துக்கலாமா?
1: மெனோபாஸ்க்கு அப்புறம் வர ரத்தப்போக்கை யதார்த்தமா எடுக்கவே கூடாது, 100% எடுக்கவே கூடாது. ஈவன் அ சிங்கிள் எபிசோட் ஆஃப் பிளீடிங், அதாவது ஒரு தடவை உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டா கூட கட்டாயமா வந்து நீங்க டாக்டரை பார்க்கணும். ஒரு தடவை ரத்தப்போக்கு ஏற்பட்டா கூட நம்ம வந்து ஸ்கேன் பரிசோதனைகள், பயாப்சி பரிசோதனைகள் பண்ணிக்கிறது நல்லது. மாதவிடாய்க்கு அப்புறம் வர ரத்தப்போக்கு நிறைய நேரங்கள்ல கேன்சரோட அறிகுறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ மாதவிடாய்க்கு பின்னாடி ரத்தப்போக்கு ஏற்பட்டா கர்ப்பப்பையில எதுவும் இல்ல, அதாவது எந்த வியாதியும் இல்ல அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு தடவை யதார்த்தமா எடுத்துட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது. ஏன்னா இன் மீன் டைம் வந்து ஏதாவது ஒரு கர்ப்பப்பை கேன்சரா இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அது போயிடும்.
0: எங்களுக்கு முற்றிலும் மாதவிடாய் நின்றுச்சு அப்படின்னு நாம எப்ப தெரிஞ்சுக்குவாங்க?
1: ஒரு 12 மாதங்கள் தொடர்ச்சியா மாதவிடாய் வரலன்னா நம்ம மெனோபாஸ் அடைஞ்சிட்டதா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: இதுல எப்படி மேடம் வரும்? 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம அதை பயப்பட தேவையில்லையா?
1: பயப்பட தேவையில்லை. மாதவிடாய்ங்கிறது சில பேருங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் வர்றது, 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் அந்த மாதிரி தள்ளி தள்ளி போய் நிக்கலாம். சில பேருங்களுக்கு வந்து வர்ற பீரியட்ஸ் இப்ப 5 நாள்

0: பீரியட்ஸ் வந்து மூணு நாள், ரெண்டு நாள், ஒரு நாள் அந்த மாதிரி குறைஞ்சோ நிக்கலாம். சோ 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் வராம இருக்கிறது பயப்பட தேவையில்லை.
1: பொதுவா நம்ம இந்த 45 to 51, 52 இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நம்ம டாக்டர் போய் பார்த்து ஒரு அட்வைஸ்
0: வாங்கிக்கிறது அவசியம்தான், அவசியம்தான்.
1: இப்போ மெனோபாஸ் வந்து நம்ம ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல இயற்கையான உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம்?
0: மெனோபாஸ் நோயே கிடையாது, இயற்கையா நம்மளுக்கு எப்படி முடி கிரே ஆகுது அதே மாதிரி ஒரு டிரான்சிஷன் தான், ஒரு மாற்றம் தான்.
1: ஆரோக்கியமான அந்த ஒரு செயல்பாடுகள், நம்ம ஃபேமிலியில நம்ம மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, இது மூலமாவே நம்ம கடந்துட முடியுமா?
0: கட்டாயம் நம்ம சைக்கலாஜிக்கலா ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்றது மூலமா மெனோபாச கட்டாயம் கடந்து போக முடியும். நம்ம மனச நல்லபடியா வச்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி, வாக்கிங் பண்ணி, ஒரு ஹாப்பியான என்விரான்மெண்ட் மூலமா இருக்கிறது மூலமா இதோட சிம்டம்ஸ் நிறைய, மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் நல்லாவே கம்மி பண்ணலாம். இது தவிர சில பிசிக்கல் ஹெல்த்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். கால்சியம் உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது, ஈஸ்ட்ரோஜன், பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம், ஈஸ்ட்ரோஜன் உள்ள உணவுகள், இந்த சோயாபீன்ஸ்ல இருக்கு, எள்ளுல இருக்கு, பீனட், அந்த நிலக்கடலையில இருக்குது, இந்த மாதிரி உணவுகள், சோயாபீன்ஸ், சோயா மில்க், டோஃபு, இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிறது மூலமா ஒரு மைல்டான ஈஸ்ட்ரோஜன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மெனோபாசல் சிம்டம்ஸ் இல்லாம பாத்துக்கும்.
1: ஏன்னா சில பேர் நினைப்பாங்க நம்ம நிறைய சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம், அப்ப இது வந்து நமக்கு கஷ்டமாயிரும், இப்ப வெயிட் போட்டா நம்ம தொடர்ந்து இதே வெயிட்ல தான் நம்ம குறைக்க முடியாது, உணவுகளை வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க, ஜூஸா குடிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சில பேர் பண்ணிப்பாங்க. சில பேர் நினைக்கிறாங்க நான்வெஜ் சாப்பிடறதுலதான் நல்ல ரத்த விருத்தி வரும், சோ அந்த மாதிரியா ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க.
0: உணவுகள் வந்து எப்பயுமே குவான்டிட்டியை விட குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். நீங்க அதிகமா நிறைய சாப்பிடணும்னு கிடையாது, சத்தான உணவுகளா நம்ம சாப்பிடணும். ஹீமோகுளோபின்க்கு வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ரெண்டுலயுமே கூடும். கீரை வகைகள், அது பீட்ரூட் இந்த மாதிரி இதுல கூடும், பாதாம் பருப்பு, வால்நட் இதுல எல்லாமே கூடும். பட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் அயன்ல வந்து அதோட உறிஞ்சு அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இது விட வெஜிடேரியன் சோர்ஸ் விட நான் வெஜிடேரியன் உணவுகள்ல ஹீமோகுளோபின் கொஞ்சம் அதிகமா கூடுங்கிறது உண்மைதான். இது தவிர ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுகள், இந்த சியா சீட் சொல்றாங்க, இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம்.
1: ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் லேடிஸ் வந்து எப்படி வந்து அவங்க பாத்துக்கணும்?
0: ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு இயற்கையா ஏற்படுது, இவங்க மெனோபாஸ்னால ஏற்படுதுங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க சில சமயம் வந்து ஒரு கோபமா இருந்தாலோ இல்ல ஒரு டிப்ரெஷனா இருந்தாலோ அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். இது வந்து டியூ டு ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ்னாலதான் இவங்களுக்கு இது வருது அப்படிங்கறத அவங்க உணர்ந்து சப்போர்ட் பண்றது ரொம்ப அவசியம் இந்த பீரியட்ல. மெனோபாஸ்ங்கிறது ஒரு நார்மலான ஒரு டிரான்சிஷன் பேஸ் தான், நம்ம லேடிஸ் வந்து இந்த பேஸை எப்படியும் கடந்து போய் தான் ஆகணும். சோ இது வந்து ஒரு நார்மலான பேஸாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ண எப்பவும் ட்ரை பண்ணணும். ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும், போன் ஹெல்த்தை பர்டிகுலரா மெயின்டைன் பண்ணணும். அந்த 50 இயர்ஸ் தாண்டையில மெனோபாஸ் மட்டும் இல்லாம அதுக்கடுத்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸுமே நம்மளுக்கு கொஞ்சம் அதோட ஆடடா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து சேர்ந்து கடந்து போனோம்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வந்து நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும்.
1: கடந்த 4 வாரங்களாக மகளிருக்கான ஒரு ஆரோக்கிய தகவல்கள் எப்படி நம்ம வச்சுக்கிட்டா ஒரு ஆரோக்கிய வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இளம் பெண்கள்ல இருந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க. வானொலி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி.

0: நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் இதுவரை மகளிர் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நேயர்களே.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரமிரவு 8:46 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அயலான் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இதோ.

நேரமிரவு 8:50 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தன்று. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக. இதோ

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: 100,000 ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போக என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றலில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

என் கண்ணில் பாவையன்றோ நாடகம். எழுதியவர் அவிநாசி முருகேசன் அவர்கள். நடிப்பு என் எஸ் சுப்பிரமணியன், ஆர் வெங்கடேசன், சித்ரா சுப்பிரமணியம், ஜி ராஜேஸ்வரி, பி குமாரசாமி, என் பி சீதாலட்சுமி, சிறுமி ஆர் சௌந்தர்யா ஆகியோர். அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம். என் கண்ணில் பாவையன்றோ நாடகம்.

0: என்னங்க உங்களைத்தானே மச மசன்னு நின்றுட்டு இருக்கீங்களே, நம்ம சார்மதியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இன்னும் என்ன பண்ணுறீங்க? வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க சார்மதி, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா.
1: இதோ வந்துட்டேம்மா.
2: சொல்லு கமலா. அடடே வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள.
3: இவன் என்னோட மகன், பேரு உதயணன், தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல பையனுக்கு நல்ல தமிழ் பேரை வச்சிருக்க. புலவர் கொங்குவேளிர் இயற்றிய பெருங்கதை காப்பியத்தோட தலைவன் பேரு தான் உதயணன். இந்த புலவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்.
2: என் பேரு கந்தையா. கோயம்புத்தூர் கந்தைங்கிற பேர்ல பத்திரிகைகள்ல கதையெல்லாம் எழுதுவேன். ரிட்டையர்டு பிரின்சிபால், சாருமதியோட அப்பா, சாருமதியோட அம்மா கமலத்தோட கணவரா தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
3: நல்ல ஜோக் அடிக்கிறீங்களே.
2: இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். கல்யாணத்துக்கு முன்னால் மனசு விட்டு சிரிச்சது, அப்புறம் இறுக்கமாக வாய மூடி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு.
0: போதும் போதும், எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய ஜோக்கையே சொல்லி காலம் தள்ளுவீங்களோ? நீங்களாவது கல்யாணத்துக்கு முன்னாலும் சிரிச்சிருக்கீங்க, எங்களால் அது கூட முடியல. சாரு காப்பி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுமா. மாப்பிள்ள பால் காஃபி டீ என்ன சாப்பிடுவாருன்னு.

0: டீச்சர், உள்ளே வரலாமா?
1: யாரு? யாமினியா? வாமா வா, டியூஷனுக்கு வர நேரம் இதுதானா? ஏன் லேட்டு?
0: லேட் ஆயிருச்சு டீச்சர், சாரி டீச்சர்.
1: ரொம்ப அழகான பதில் வச்சிருக்க. சரி சரி, கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் அவ்வளவா வர்றதில்ல. உங்க அம்மாவுக்கு வசதி இல்லைனாலும் நாலு இடத்துல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ நல்லா படிக்கணும், புரியுதா யாமினி?
0: டீச்சர், இப்ப நான் நல்ல தமிழ் படிப்பேன். கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்.
1: அதான் எனக்கு தெரியுமே. சரி சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நாயன்மார்கள ஒருத்தரான திருநாவுக்கரசரோட தமக்கை, அதாவது சகோதரியின் பெயர் தான் திலகவதி. அவங்களுக்கு வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்குது. பக்கத்து நாட்டை சேர்ந்த படைத்தளபதி கலிப்பாகை அப்படிங்கிறவர் வந்து திலகவதியை பெண் பார்த்துட்டு போறாரு.
0: டீச்சர், நேத்திக்கு உங்க வீட்டுல கூட நடந்துச்சே, அது மாதிரி தானே?
1: அதிக பிரசங்கி பேசாம இருக்க மாட்டேன்.
0: டீச்சர், உங்க கல்யாணம் ஓகேன்னு தெரியும், தீபாவளி முடிஞ்சு கார்த்திகை மாசம் கூட தெரியுமே.
1: சரி சரி, பேசாம இரு. கலிப்பாகை திலகவதியை பார்த்து திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயம் செஞ்சுட்டு போறாரு. பிறகு கொஞ்ச நாள் கழித்து கலிப்பாகை தலைமையில பக்கத்து நாட்டு அரசனோட போரிடருக்கு படையெடுத்துட்டு போறாரு. போர்ல கலிப்பாகை வீர மரணம் அடைஞ்சாரு.
0: ஐயோ, அந்த அக்கா திலகவதியோட கதி என்னாகும்?
1: அவங்க தமிழ் பெண்ணின் குலவிளக்காய் திகழ்ந்தார். கற்பின் செல்வியாக விளங்கினார். தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் போரில் இறந்த செய்தி கேட்டதும் தானும் உயிரை விட்டுவிட எண்ணினார். ஆனால் சிறுவன் திருநாவுக்கரசரின் வேண்டுதலின் பேரில் உயிர் வாழ வேண்டியதாயிற்று. பிறகு தம்பியை யார் காப்பாற்றுவார்? ஆனால்
0: என்ன டீச்சர்,
1: திலகவதி கலிப்பாகையாரோட மனைவியாகவே தன்னை தீர்மானிச்சுட்டு வெண்ணிற ஆடை உடுத்தி கைமை நோன்பு நோற்றார். முறைப்படி திருமணம் நடக்காவிட்டாலும் எப்போ கலிப்பாகைக்கு தன்னை திருமணம் முடித்து வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டதோ அப்போதே அவரது மனைவியாக தான் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். இதுதான் தமிழக பெண்களின் குலப்பெருமை, கற்பு எல்லாம்.
0: டீச்சர், இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். விதவிக மறுமணத்தை ஆதரிக்கிற இந்த காலத்துல இப்படி நடக்குமா நினைச்சா சிரிப்புதான் வருது டீச்சர்.
1: சிரிப்ப சிரிப்ப, சூடி கொடுத்த சுடர் கொடியான கோதை நாச்சியார் கூட இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆண்டாளின் தந்தையான விஷ்ணு

0: சித்தர் என்கிற பெரியாழ்வார் தன் மகளுக்கு திருமணம் பேச நினைத்த போது ஆண்டாள் என்ன சொன்னார் தெரியுமா?
1: சொல்லுங்க டீச்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே.
0: மனிதர்களுக்கு என்னை பேரம் பேசாதீர்கள், அப்படி செய்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றார்.
1: சரிங்க டீச்சர், நேரமாச்சு, அம்மா வேற தேடுவாங்க, போயிட்டு வரேன் டீச்சர், குட்.

0: என்னங்க உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா?
1: எல்லாம் தெரியும். போன வார தீபாவளி சமயத்துல நம்ம சம்பந்தி வீட்டுல தீபாவளி கொண்டாடிக்கிறாங்க, அங்க நானும் போயிருந்தேன்.
0: அந்த பொண் சாருமதி மூஞ்சியில பட்டாசு வெடிச்சிருத்தாமே, ரெண்டு கண்ணும் புண்ணாயிடுதான், மூஞ்சியெல்லாம் தீக்காயங்களாம். ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போன் வந்ததே.
1: எல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்பதான் ஆஸ்பத்திரியிலிருந்து அந்த பொண்ணை சாருமதியை பார்த்துட்டு தான் வர்றேன். கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான், உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்ல. ஆனா
0: மறுபடியும்
1: அவளுக்கு கண் பார்வை வருமானு உறுதியா சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம உதயணன் பக்கத்துல தான் இருக்கான்.
0: நம்ம பையன் எதுக்குங்க அங்க இருக்கணும்?
1: நல்லா இருக்கு நீ பேசுறது. அவள் அவனுடைய வருங்கால மனைவி, சாருமதியை கட்டிக்கு போறவன்.
0: மண்ணங்கட்டி சாருமதியோட கழுத்துல தாலி கயிறு ஏறல, பகவான் தான் நம்ம காப்பாத்தி இருக்கார்.
1: நீ என்ன பேசுற? நிச்சயம் நடந்தாச்சு, உதயனுக்கு சாருமதி தான் முடிவு பண்ணியாச்சு.
0: அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் இந்த சொந்தம் பந்தம் எல்லாம்.
1: உதயனா, பாப்பா பாப்பா, சாருமதி எப்படி இருக்கா?
2: அப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் கேட்டுட்டுதான் இருந்தேன். அம்மாவும் ஒரு பெண் இல்லையா? சாருமதிக்கு தாலி கட்டி கல்யாணம் நடந்து இப்படி ஆயிருந்தா நான் எப்படி நடந்துக்கோனோ அப்படித்தான் இருக்கிறேன். அவ என் மனைவி, இதை யாராலும் மாத்த முடியாது.
0: என்னடா உனக்கு என்ன ஆச்சு?
2: எனக்கு ஒன்னும் ஆகலம்மா. இதே போல ஒரு விபத்து நடந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா காலம் பூரா சாரு என்னை வச்சு காப்பாத்துவாம்மா. ஆஸ்பத்திரியில சாரு கதறி அழுது, நீ பாக்கல? வேறொரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கங்கன்னு என்கிட்ட கிஞ்சி நான் கதறினாமா. அவளுக்கு கண்ணு இல்லையா இல்ல உனக்கு கண்ணு இல்லையா?
0: எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன்.
2: அம்மா, அடுத்தவங்க கண்ணீர்ல வர நன்மைகள்லாம் நிலைக்காதுமா, அது பாவம், மகா பாவம். அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. என் மனைவி சாருமதி தான். ஏற்கனவே முடிவு செஞ்ச அதே நாள்ல எனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது.

0: ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆயிருச்சு, ஆனா உங்க அம்மாவுக்கு தான் என் மேல உள்ள கோவம் இன்னும் தீரல.
1: நீ என்ன தப்பு செஞ்ச? எதுக்கு அவங்க உன் மேல கோவப்படணும்? சாரு, ஒரு தப்பும் பண்ணாத உன்னை தண்டிக்க அந்த ஆண்டவனுக்கே உரிமை இல்லை. கவலைப்படாதம்மா, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும்.
0: நான் உங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கேனாங்க.
1: இதெல்லாம் ஒரு சுமையா? அன்புக்கு சுமை எது? அது சுமை இல்லை, அது சுவைட செல்லும் சுவை. சாரு, உன்னோட கண் பார்வை இழப்பு ஒரு குறையே இல்லடா. நாட்டில் கண் இருந்தும் பார்வையற்றவர்களா இருக்கிறவங்க தான் அதிகம்.
0: நீங்க என்ன சமாதானப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல உங்க அம்மா ரொம்பவும் கோபமா இருக்காங்க. அவங்களையும் மீறி நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. என்கிட்ட அத்தை பேசுறதே கிடையாது, தெரியுமா?
1: நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு அந்த கவலை? சரு, உன்னோட வீணையில நீ சுதி மீட்டி வாசிப்பிய அந்த தேசராக பாட்டு.
0: பாவேந்தர் பாரதிதாசனோட துன்பம் நேர்கையிலே நீ யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அந்த பாட்டு தானே?
1: ஆமா, அதே பாட்டு தான்.

0: ओहो
1: டீச்சர் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது டீச்சர்.
2: இனிமே என்ன டீச்சர்னு கூப்பிடாத, அக்கானே கூப்பிடு.
1: சரிக்கா, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா?
2: ஓ, அடிக்கடி அவர் என்ன கோவிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். பொற்றாமரைக்குள படிகள்லாம் இருந்து நானும் அவரும் மணிக்கணக்கில் பேசுவோம்.
1: அங்க கோபுரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குமே, எனக்கும் மதுரைக்கு வரணும்னு ஆசைதான். கோபுர சிலைகள் எல்லாம் பாப்பீங்க தானே? ஓ சாரிக்கா.
2: அதனால என்ன யாமினி, என்னால பார்க்க முடியாட்டாலும் தொட்டு ரசிக்க முடியுமே. கோவில் இருக்கிற அட்டசக்தி மண்டபம், முதலி மண்டபம், கிளிக்கட்டு மண்டபம், திருமலை நாயக்கர் மண்டபம், அப்புறம் அருகால் பீடம், இதெல்லாம் கைகளால தொட்டு மனசால உணர்ந்து அனுபவிச்சேன். என் கணவரோட கண்கள் மூலமா தான் நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன்.
1: அக்கா, நீங்க நாளைக்கு மதுரைக்கு போயிட்டா மறுபடியும் கோயம்புத்தூருக்கு எப்பக்கா வருவீங்க?
2: சீக்கிரமே வந்துருவம்மா.
1: சரிக்கா.

0: சாரு, ரெண்டு நாளாக நீங்கள் இல்லாமல் எனக்கு என்னவோ போல இருந்ததுரா. ஆ, வீட்டில் அம்மாலாம் சௌக்கியமாக இருக்காங்களா?
1: ஆ, சௌக்கியமாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. மாமா தான் ரொம்ப உதவியாக இருந்து என்னை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார்.
0: சாரு, இப்போ நீ மாசமாக இருக்க, உன்னை அழைச்சிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விடணும். நமக்கு அழகான குழந்தை ஒன்று பிறக்கும் வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், தெரியுமா?
1: எல்லாம் தெரியுங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து வளகாப்பு நடத்தி அழைச்சிட்டு போக வரோன்னு சொல்லியிருக்காங்க.
2: சாரு, ராத்திரி மணி 10:00, இன்னுமா தூங்காமல் அரட்டக்க செடி நடக்குது. ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தெரியுமா?
0: இதை பாடுறா, ஏமா உன் மாமியாருக்கு அப்படி என்ன மந்திரம் போட்ட, இப்படி கரிசனம் காட்டுறாங்க உண்மையில? பேஷ் பேஷ்.
1: உங்களுக்கு என்ன மந்திரம் போட்டேனோ அந்த மந்திரத்தை தான் கொஞ்சம் மாற்றி போட்டேன், அவ்வளவுதான்.
0: நீ ரொம்ப குறும்புக்காரி.
1: நாளைக்கு என் அம்மாவும் அப்பாவும் இங்கே வரதா இருக்காங்க.
0: ஓஹோ.
2: உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு?
1: அதான் வந்துட்டேனே. உனக்கு நான் வாழ்த்து சொல்லணும் யாமினி.
2: எதுக்கு?
1: நீ +2 மாவட்டத்திலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறதா செய்தித்தாள பார்த்தேனே, அதான் நேர்ல போறோமே பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். வாழ்த்துக்கள் என் டியர் யாமினி. உன் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு செலவாகுது. அதனால நான் அப்போ மேல படிக்க விரும்பல, பிஇல கூட இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் காலேஜ் சேர போறது இல்லக்கா.
1: ஏய், நீ காலேஜ்ல சேரணும், கண்டிப்பா சேர்ந்து படிக்கணும், பெரிய இன்ஜினியரா வரணும். அதுக்கு நான் பணம் தரேம்மா, நீ கவலைப்படாதேம்மா.
3: சாரு, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
1: நம்ம யாமினி தாம்மா.
3: என்ன, எப்ப பார்த்தாலும் தொணத்தொணான்னு பேச்சு. யாமினி, சார்வை கொஞ்சம் தூங்க விடேம்மா.
2: சரி ஆண்டி, நான் வரேன் ஆண்டி.
1: ஏமா அவளை துரத்தி அடிக்காத குறையா விரட்டி அடிக்கிற, பாவமா அந்த பொண்ணு.
3: சரி சரி, சாப்பிட்டுட்டு தூங்க, மணி 10 போகுது. ராத்திரியில ரொம்ப நேரம் கண்ணு ஒளிச்சிருக்க கூடாதுமா. மதுரையிலேருந்து நாளைக்கு மாப்பிள்ளை வராரு, இப்போதான் ஃபோன் வந்தது.
1: எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாருமா. அம்மா.
3: என்னடி என்ன முழுங்குற, வாயை திறந்து சொல்லு.
1: அவங்க வீட்டில் அவசரமாக கொஞ்சம் பணம் கேட்டாங்கம்மா.
3: பணமா? எவ்வளவு?
1: 30 வேணுமா?
3: 30,000? என்னடி அநியாயம் அது, வரதட்சணை கேட்குறாங்களோ என்னவோ. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா தையத்தக்கான்னு குதிப்பாரு.
1: அப்பா கிட்ட நீதாமா எடுத்து சொல்லணும்.
3: சரி, பார்க்குறேன். கலிகாலம்.

0: மாப்பிள்ள, நீங்க கேட்ட பணத்தை சாரு கிட்ட கொடுத்துருக்கேன்.
1: பணமா? நான் இப்ப பணம் கேட்டேன் மாமா? ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா?
0: நான் ஏன் கனவு காண்றேன்? வரதட்சணை நேரா கேட்காம சுத்தி வளைச்சு பொண்டாட்டி மூலமா கேட்டிருக்கீங்க.
2: சும்மா இருங்க, ஏதாவது அவசர செலவுக்கு மாப்பிள்ளை கேட்டிருக்க.

0: பிசினஸ்ல முதல் போட இருக்குமோ என்னமோ.
1: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாமா, நீங்க சுயநினைவோட தான் பேசுறீங்களா?
2: என்னடா உதயனா இது, அநியாயமா இருக்கு. நாங்க அந்த மதுரை மீனாட்சி மேல சத்தியமா வரதட்சணை எதுவும் கேட்கலையே.
1: இதுல ஏதோ சதி நடந்திருக்கு.
3: அதானே, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நான் தானே நேர்ல சாருமதி கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவசரம்னு சொன்னாலே.
1: அப்போ சாருகிட்டே நேர விசாரிச்சிருவான், அப்புறம் உண்மை என்ன தெரிஞ்சிட போகுது.
2: சரி சரி, பதட்டப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கும். சாரு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவோ என் மருமக மட்டுமல்ல என் மகளும் அவதான்.
1: அம்மா, எப்பிருந்து ரெண்டு பேரும் இப்படி ஒட்டி உருவோட ஆரம்பிச்சீங்க?
2: அவளோட தங்கமான குணத்துக்கு யாராவது சண்டை போட நினைப்பாங்களா? சாரு அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கினது எனக்கு தெரியும். போன்லயே எல்லா விவரங்களையும் சொல்லிட்டா. எங்க அப்பா வந்து தார் பூட் தஞ்சாவூர்னு கத்துவார், ஒண்ணும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னான்.
1: அப்படின்னா அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்?
2: அதுவா, அவகிட்ட டியூஷன் படிச்ச பொண்ணு யாமினியா, பாவம், ரொம்ப இல்லாதப்பட்டவளாம். காலேஜில் படிக்க சீட்டு கிடைச்சும் வசதி இல்லாததுனால சேர்ந்து படிக்க முடியலையாம். அந்த பொண்ணுக்கு தான் பணம் கொடுத்துருக்கா, நல்ல காரியம் தானே.
1: அம்மா, உங்களுக்கு எப்ப இப்படி ஒரு ஞானம் பிறந்தது?
3: என் பொண்ணா கொக்கானா, ஆனா நேராவே இதை கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். அதுக்கு உங்களையே மாட்டி விடணும்.
1: எல்லாம் சிம்பிள் மாமா, இப்படி ஒரு பொய்ய சொன்னா தானே உடனடியே காரியாகும்.
3: சாரு, சமையல் அறையில என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா. உங்க அம்மா காஃபி போட்டா மனுஷனால குடிக்க முடியுமா?
0: இவ்வளவு நாளா என்னோட காஃபிய குடிக்கிறீங்களே, அப்ப நீங்க யாரு?

0: அம்மா இங்க வாயே. ஐயோ, என் யாமனுக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவனே,
1: என்ன சாரு? போன்ல யார் பேசினது?
0: யாமினியோட அம்மா தான் பேசினாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க.
1: ஒண்ணும் புரியலையே, யார் ஆஸ்பத்திரியில இருக்கிறது?
0: யாமினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. காலேஜ் போகும்போது லாரிக்கார வந்து மோதிட்டானா. இப்போ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா, ஐசியூல இருக்கா.
1: ஐயோ பகவானே, எங்க யாமினிக்கு எதுவும் நடக்க கூடாது. தாயே மதுரை மீனாட்சி, நீதாமா காப்பாத்தணும்.
0: அம்மா, உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா. நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், யாமினிய பார்த்தாகணும்.
1: இதோ இதோ அப்பாவை கூப்பிடுறேன். ஆனா யாமினி ஐசியூல இருக்கிறப்போ நம்மால அவளை பார்க்க முடியாதே. பக்கத்துல யாரு இருக்காங்களோ?
0: யாமினியோட அம்மா மட்டும்தான் கூடவே இருக்காங்களா? யாமினிக்கு நினைவு இன்னும் இல்லையா? எதுவும் பேச மாட்டேங்கிறாளாம். கண்களை திறந்தபடியே வெறிச்சு பாக்குறாளாம்.
1: பகவானே, என்ன கொடுமை இது! முதல்ல நாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம், அப்புறமா அப்பா வரட்டும். கிளம்பு சாரு.
2: கவலா,
0: அப்பா உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க, யாமினிய பார்த்தாகணும்.
2: நான் ஆஸ்பத்திரியில யாமினியை பார்த்துட்டு தான் வரேன்.
0: அப்போ
2: நிலைமை நம்ம கையில் இல்லை. யாமினிக்கு சுயநினை வந்த பின் தான் எல்லாம் தெரியும்.
0: அப்பா அவ பிழைச்சுக்குவாளா? என் யாமினிக்கு ஒன்னும் ஆகாதே. சொல்லுங்கப்பா சொல்லுங்க, பேரு சாடிப்படலையே. அப்பா சொல்லுங்கப்பா.
2: சொல்றதுக்கு என்ன இருக்குமா? கமலம், சாருமதி வீட்லயே இருக்கட்டும். வாய் மயமா இருக்கிற சாரு அங்க வர வேண்டாம். நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு, கொஞ்சம் பணம் எடுத்துக்கோ, யாமினியோட அம்மா கையில கொடுத்துரு.
0: அப்பா என்ன போலவே கடவுளுக்கு கண் இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை.
2: அழாதே சாரு, அழாதே. இந்த நிலைமையில நீ அழக்கூடாதுமா.
0: அம்மா நானும் வரேமா, என் யாமினிய பார்க்கணும், அவங்களோட பேசணும். என்னை பார்த்தா அவளோட வழியெல்லாம் போயிருமா.
1: என்னாச்சு?
2: கூட்டிட்டு வரேன்மா.

0: அம்மா, என் குழந்தை எப்படிமா இருக்கா?
1: அது ஏன் கேக்குற? என் தங்க குட்டி மதுரை மீனாட்சி ஆட்டமா அழகா தலை நிறைய முடியோட பிறந்திருக்கா.
0: மதுரையிலிருந்து அவங்கெல்லாம் புறப்பட்டாச்சுன்னு தகவல் வந்துச்சுமா?
1: ஆமா ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சிங்காநல்லூரை தாண்டி வந்தாச்சாம்.
0: அம்மா, இந்த மருத்துவமனையில தானே யாமினி இருக்கிறா?
1: ஆமா சாரு, அவளுக்கு இன்னும் நினைவே திரும்பலையாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அப்பா கூட அவளை பார்க்கத்தான் போயிருக்காரு. கலகலன்னு சிரிச்சுட்டு பட்டாம்பூச்சியா பறந்து திரிஞ்ச நம்ம யாமினிக்கு இப்படி ஒரு நிலைய கடவுள் கொடுத்துருக்க கூடாது. கருணையே வடிவான கடவுள் இப்படி கல் மனசு படைச்சவராய் இருக்கக்கூடாது.
0: அம்மா, என் அன்பான யாமினிய என்னாலதான் என் கண்களால பார்க்க முடியல. என் குட்டி தங்கத்தை யாமினி பார்த்தான்னா கொள்ள சந்தோஷப்படுவா.
1: யாமினிக்கு சுயநனவு வந்ததும் நம்ம குழந்தைய அவளுக்கு காட்டுவோம். நீ கவலைப்படாதடா.
0: சரிம்மா. அம்மா, அவங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு.

0: அம்மா, ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிருச்சு. அங்கிருந்த யாமினி என்ன ஆனாலோ, எனக்கு பயமா இருக்குமா.
1: சாரு,
2: மனசை தேத்திக்கோமா. யாமினிக்கு நினைவு திரும்பலையா?
0: அப்பா,
2: நினைவு திரும்பாமலே அவளோட உயிர் விழுங்கிட்டு.
0: ஐயோ அப்பா,
2: கடைசி வர நான் பக்கத்துல தான் அம்மா இருந்தேன்.
0: அப்பா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ அப்பா, என் யாமினிக்கா இந்த நிலை வரணும்.
2: சாரு, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவளுடைய அன்பு கிடைக்காம போச்சு. நாம கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். நானும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் உதவியாயிருந்தேன். ஆனா யாமினிய யாராலும் பிழைக்க வைக்க முடியலம்மா.
0: என்கிட்ட ஏப்பா இத உடனே சொல்லல?
1: பச்சை பொள்ளத்தாச்சிம்மா, இத தாங்குற சக்தி உனக்கு கிடையாதே. அதாம்மா சொல்லாம விட்டுட்டோம்.
0: ஐயோ அம்மா, என் யாமினி என்னை விட்டுட்டு போயிட்டாலே. யாமினி
2: சாரு, யாமினி நம்மளை விட்டு எங்கேயும் போகல.
0: அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க?
2: யாமினியோட அம்மா படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா யாமினியோட உடல் உறுப்புகளை தானமா எழுதி கொடுத்திருக்காங்க. குறிப்பா யாமினியோட கண்களை உனக்குத்தான் பொருத்தணும்னு எழுதியிருக்காங்க. இனிமே நீ இந்த உலகத்தை பார்க்கறது உன்னுடைய கண்களால அல்ல, யாமினியுடைய கண்களால. யாமினி நம்ம குல தெய்வம். யாமினி நம்ம குல தெய்வம்மா.
0: யாமினி.
1: ஆமா சாரு, உன்னோட செல்ல குழந்தைய நீ முதன் முதலா பார்க்க போறியே, அது யாமினியோட கண்கள் மூலமா தாம்மா.
0: நீங்க சொல்றது உண்மையா அப்பா? இனி யாமினி நம்ம கூடவே தான் இருப்பா இல்லையா?
2: யாமினி எப்பவும் நம்ம கூட தாம்மா இருப்பா. காவல் தெய்வமா, அழகின் வடிவா, கருணையின் ஊற்றா, அருளின் ஒளியா, எங்க மகளா, கண்ணின் மணியாக இருப்பாம்மா. உயிருக்கு அழிவில்லை, உடலுக்கு தான் அழிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுத்தவரை உயிரானது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. யாமினியின் அங்கத்தின் ஒரு பாகம் என் மக சாருமதியின் கண்களாக ஒளிரும். சாருமதியின் கண்களால் ஒளிரும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் கண்ணில் பாவை என்றோ நாடகம். ஆசிரியர் அவிநாசி முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பாத்திரங்களானோர் கந்தையாவாக என்ன

0: சுப்பிரமணியன், உதயணனாக ஆர். வெங்கடேசன், சாருமதியாக சித்ரா சுப்பிரமணியன், கமலமாக ஜி. ராஜேஸ்வரி, உதயணன் தந்தையாக பி. குமாரசாமி, உதயணனின் தாயாக என். பி. சீதாலட்சுமி, சிறுமி யாமினியாக ஆர். சௌந்தர்யா ஆகியோர். நாடகாக்கம் நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ். பி. வெங்கட்ராம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.
0: படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் இரவு 10:20. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ் வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருப்பது

நேரம் இரவு 10:59:58. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ ஒலிக்கின்றது. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக

0: நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி பாட்டி?
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் இரவு 10:38 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இது ஒலிக்கின்றது, திருவிளையாடல் திரைப்படத்திற்காக.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க

0: வெளிச்சம்
1: கதா கரிசம்
0: கதா
1: பரணி
0: கதை
1: மத கதா மத மணி தசனி

நேரம் இரவு 10:45 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து இதோ.

போடவா, தெம்மாங்கு பாடவா, தில்லாட்டாங்கு போடவா, டாப்பு பத்து

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம்தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். நேரம் இரவு 10:59 நிமிடம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11:00. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 4:45 மங்கள இசை, இதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் இத்துவக்கும் இன்பம் வழங்குபவர் உமாகுமார் சாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளி. இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டக சாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை கணக்கர் கே பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரத்தென்றல். 7:15

வணக்கத்துக்கு. தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:15 மதுரத்தன்றல், காலை 8:00 மதுரத்தன்றல் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரத்தன்றல், 9:00 அரங்கிசை, இதில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்கள் நாதஸ்வரம் இசை, கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவிலிசை கேட்கலாம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 இலக்கியம் பேசுவோம் சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்த்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். இதனை நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் நாதஸ்வரம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல், இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா. அடுத்த பகுதியாக எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் ரேவா. 3வது பகுதியாக நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் பங்கேற்கிறார். நிறைவு பகுதியாக கதை அரங்கம் கேட்கலாம். மதியம் 3:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இடம்பெறும். 1:55 பாரதியார் பாடல் ஒலிக்கும். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தன்றல், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தன்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தன்றல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கால்நடைகளில் ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து கால்நடை மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி தரும் தகவல்களிடமிருந்தும், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல் கேட்கலாம். 3வது பகுதியாக வேளாண் பழமொழி சிந்தனை இடம்பெறும். நிறைவு பகுதியாக விடை பெறும் முன் ஆகியன ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி இக்கால இயற்பியல் உரை வழங்குகிறார் விருதுநகர் செந்தில்குமாரன் நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிராகுமாரன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் சென்னை அஞ்சல். 10:45 நட்சத்திர கேதங்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.